வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:35 கொண்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு காலை பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் பனாவத்தையிலிருந்து சரோஜினி இணைந்திருந்தாங்க. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கன் வந்திருக்கிறாரு. இதே போல அழகான ஒரு இனிய காலை பொழுதோடு ஆரம்பித்திருக்கின்ற சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கட்சியிருப்பதாக ரவி சொல்லிருக்கிறாரு புத்தளத்திலிருந்து. வணக்கம் அக்கா, நான் தேமோதுரை மங்களேஸ்வரின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. அதே போல ஹாய் அன்பான காலை வணக்கம், நலமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி வந்திருக்கிறாரு. ஹட்டன் கலாதேவி ஐயா துறை முருகதாஸ் சபிக்ஷன் தவிக்ஷா வந்திருக்கிறாங்க. குறிஞ்சாங்கனி அசுரத்தினும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் மக்கா மட்டுக்கிழப்பு குக்குவில் சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய நாளாகமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நலமா இருக்கிறீங்களா, பாடலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்வதாக சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பைப்படுத்துங்க. வழிநாள தொலைபேசி இலக்கங்கள் 0-3-2-2-5-0-1, கதைகளை 0-3-2-2-5-1-1 கழைப்பைப்படுத்தலாம். 102.6, 102.8 வசனத்தின் சந்தோஷ சார நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பக்கமூடாக முடிந்திருக்கலாம், தொடர்ந்து முடிந்திருக்கலாம். உங்கள் வசனத்தின் சந்தோஷ சார நிகழ்ச்சியோடு 8 மணி வரைக்கும் பாடல். இது ரோஜா கூட்டம் திரைப்படத்துக்காக.

சரி, தூங்கின எல்லாரும் எழும்பிருங்க. காலை பொழுது விழுந்து கொண்டிருக்கிறது. அழகான இனிமையான ஒரு கூழான மழை துளியோடு ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய காலை பொழுது ஒலித்து பாடல் அது பாகுபலி டூ திரைப்படத்துக்காக கீரவாணியினுடைய இசைகள். அழகான ஒரு இனிமையான பாடல் காலை பொழுதோடு இணைந்து கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். 102.6 102.8 வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:47 கொண்டிருக்கிறது. 8 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை நல்ல பல விஷயங்களை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தால் இணைந்து கொள்ளலாம். அழைப்பின் மூலமாக இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இதே நேரத்தில் என்னோடு இணைந்திருந்தாங்க பூனாக்கலிலிருந்து மகேஷ். வசந்தம் உறவுகள் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்டிருந்தாரு. அதே போல கடவுளிலிருந்து விமலா தேவி எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருந்தாங்க. எட்டியாந்தொட்டி ஆட்ட விஸ்வநாதனும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எல்லோரையும் இணைத்துக் கொள்வதாகவும் சொல்லியிருந்தாரு. ஓகே, எல்லோரையும் இணைத்துக் கொண்டாச்சு. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் ஹாய் சிஸ்டர், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு கடற்கலை சந்தனம் வந்திருக்கிறாரு. அக்கறைப்பற்று பப் டெய்லர் நிசார் அன்பான இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சிங்கள் அடியில் அந்த ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறாங்க. கொசலாந்தி கிருஷ்ணகாந்தி இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சொல்லி நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. வேறுபழைய தர்கா நகர் ரம்சான் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்பான அறிவால் ஜெயசிஸ்டன், நானும் சந்தோஷ சாரல் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள் பேர்வழி ஸ்மார்ட் மாவட்ட நாசரன் சொல்லிருக்கிறாங்க. கந்தலாய்க்கே உவைத்தின் அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் மும்தாஜ் வேகம் பரேதா சத்தார் அலன்மொழி ஆட்ட விஸ்வநாதன் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்டிருக்கிறாரு. விழவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமாரும் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். இன்று அண்ணா புவியரசன் பசறை மிதும்பிட்டி தமிழ் வித்தியாலய அதிபர் சொல்லியிருக்கிறாரு. இன்று பிறந்த நாளை பதுலையில் கொண்டாடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அவரை நலமோடு வளமோடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பு மனைவி சுகந்தினி வலைக்கல்வி பணிப்பாளராம். அன்பு மகள்மார்கள் அதே போன்று இன்பராஜ் அன்பரசன் தம்பி ஞானகுரு பதுலை எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவருக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுளுடன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவர் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த சந்தோஷ உச்சார நிகழ்ச்சியோடு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இதே போன்று அக்கா அன்பான காலை வணக்கம் விஜயகுமார் தீபாவி துரை எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அக்கா வணக்கம் தேமோதரை மங்களேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நல்ல பாடலோடு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்களும் மழைப்பேற்படுத்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அதே போல நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.

0: கொண்டிருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நிரம்பி பொழுது காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அறிமுகப்படுத்திய 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

தேவதை திரைப்படத்துக்காக ஒரு நாள் அந்த ஒரு நாள் அழகான ஒரு பாடல் கட்டிட்டு அடுத்த மனதாலத்தோடு இணைந்திருக்கின்றோம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நன்றியார் 8 மணி வரைக்கும் உங்களுடன் இணைந்திருப்பேன். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. அதே போல வசந்தம் ஊடாக இணைந்திருக்கலாம். அழகான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டே இருக்கிறது. நேரம் காலை 6:07 கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் என்னோடு இணைந்திருந்தாங்க கிரியல ராஜலட்சுமி அம்மா. இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தாங்க. அதே போல தெல்தோட்டையிலிருந்து ஆதிமூலம் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமண பந்தத்தில் இணைகின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருந்தாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு செல்வம் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் அக்கா பிரியா சஞ்சய் சந்தோஷ தனுஷியா, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கல ஜேசு வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாரு. கொழும்பு 15 மோதர தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நானும் நிகழ்ச்சியோடு நாங்களும் வசந்த உறவுகள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜா இணைந்து சொல்லிருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வலாங்குடியிலிருந்து அவனாசி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்களும் அழைப்பேற்படுத்துங்க நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதற்கு. 0312-2775-0 கதைப்பில் 0312-2775-1 கழப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தா எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் இருந்தாலும் சரி, காலை பொழுதோடு பயணிக்கலாம். நல்ல பாடல்களும் அழுத்தெடுத்து வர காத்துக்கொண்டிருக்கிறது. உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஃபேஸ்புக் பக்கம் வந்துட்டு இது நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு உங்களுடைய நல்ல பல விஷயங்களையும் அதில் இணைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை தாளாட்ட வருவாயா பாடல் ஆரம்பிக்கின்றது காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்காக.

வானத்தை போல திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய இசையில் விவேக்கினுடைய வரிகள் அழகான ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 19 ஒரு புதிய ஒரு காலை பொழுது உங்க வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் 6:20 கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைப்பேற்படுத்தலாம். நிகழ்ச்சியோடு கிடைந்திருந்தால் ஃபேஸ்புக் ஊடாக இணைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முகநூல் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். மாதலிலிருந்து ரீனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதே போல மகாராஷ்டிரிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு கிடைந்திருந்தார். அன்பான காலை வணக்கங்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வட்டவள்ளியிலிருந்து பார்த்திபன் சொல்லியிருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு ராஜன் வந்திருக்கிறாரு. ஹாய் ஜியார், அன்பான காலை நேர வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வண்டாரவள்ளியிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷானன், ரோஷானன், அபினா, ஷபினாஸ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி மாமல்லச்சாலை பெரிய நகர் கிருஷ்ணா, கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் இனிய காலை வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாங்க. இதே போன்று மஸ்கில லட்சபானையை சேர்ந்த அஸ்வின் வந்திருக்கிறாரு. நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடிய உரை வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அம்மா கௌரி, டி கே தினேஷ், அஸ்வினி குடும்பம், உறவுகள் அனைவருக்கும் பல்லாண்டு காலம் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 8 மணி வரைக்கும் இணைத்திருக்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: ஒலிப்பின் பாடலை தொடர்ந்து வசந்தம் FM இன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு கிணைந்திருக்கிறது.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 13 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்றைய தினம் அனுராதபுரம் மற்றும் புலனில் இடம்பெற்ற இரு கட்சிகளின் பிரதான பொதுக்கூட்டம் தொடர்பான செய்திகள் தான் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக தலைமையில் நேற்று தினம் பலனூரில் விவசாயிகள் பேரணி இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எதிர்கட்சிகளின் கூட்டுறவு எங்களுக்கு சவால் இல்லை என்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் கூறியிருந்தார். அதே போல் நேற்று தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று திரடுவோம் என்ற நடவடிக்கையினூடாக அனுராதபுரத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதன்போது அவர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் அதன் போது பேசப்பட்ட விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் குறித்தும் பேசியிருந்தார். குறிப்பாக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நாட்டுக்கு வந்தபோது ஜனாதிபதி அவர்கள் இந்த மீனவ பிரச்சனை தொடர்பான விவகாரத்துக்கு தீர்வை பெற்றுத்தருமாறு அவரிடம் கோரிக்கொண்டு முன்வைத்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அது குறித்து பார்க்கலாம். மலையக அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து, கல்வி சமூகத்தினுடைய முன்னேற்றம் குறித்தான விடயங்கள் தொடர்பாக பிரதமர் அவர்கள் விசேட கவனம் எழுதியிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான தகவல், குறிப்பாக 26 நகரங்களை அபயர் செய்வதற்காக 65 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாட்டின் பல முக்கியமான நகரங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உட்பட 10 பிரதான நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டு அதனுடைய அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு தொடர்பான திட்டங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் பிரதமர் அதே போல பிமல் ரத்நாயக் அமைச்சர் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் இல்லை என்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல இந்த அஸ்வசம பயனாளர் எண்ணிக்கை குறைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நேற்று முன்தினம் பார்லமெண்டத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காரணிகள் குறித்தான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். எல்நினோ காலநிலை 160,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். நாட்டின் பல பகுதிகளில் எல்நினோவினால் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் மழை பெய்திருப்பதான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக பார்க்கலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். புதிய சிம் அட்டைகளை கொரோனா செய்யும் போது புதிய நடைமுறை ஒன்று அமலுக்கு வருவதான ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் உங்களிடம் விரிவாக கூறுவது தயாராக இருக்கிறோம். பிரிக்ஸ் மாநாடு நேற்று இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவின் புதுடெல்லி நகரில். அதன் போது பேசப்பட்ட விடயங்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் தொடர்பான தகவல்களும் பத்திரிகையில் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதனையும் தாண்டி இன்னும் பல முக்கியமான பிரதானமான செய்திகள் எதனும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுக்கூட்டம் அனுராதபுரத்தில் இடம்பெற்றது. அதன் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் முதலாவதாக கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அனுரவின் அடக்குமுறைக்கு அடிபணியும், நாமளை ஜனாதிபதியாக்கும் போராட்டம் புனித நகரத்திலிருந்து ஆரம்பம், பொதுஜன பெரமுன அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயகவின் அடக்குமுறைக்கு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. 2029 ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கும் போராட்டத்தை புனித நகரமான அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பித்திருக்கும் என்பதாக அவர்கள் நேற்று தினம் இந்த கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிரான இந்த சகல சக்திகளையும் ஒன்றிணைப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் இந்த கூட்டாக நேற்று தினம் அறிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் போராட்டம் நேற்று அனுராதபுரம் நகரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராமநாதன் அர்ச்சுனா, டி வி சாணக்க, அதேபோல சாணக்க மாதுகோட உட்பட முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன், சவுதி கவர்மெண்ட் பல அனுர பிரியதர்ஷன யாப்பா, டிரான் அலஸ், ரமேஷ் பத்திரன, லக்ஷ்மண் யாப்பா பொதுஜன பெருமுனவின் தொகுதி அமைப்பாளர்களும், பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவச உட்பட அரசியல் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் ஆட்சிக்கு வந்த பின்னர் தேசிய விவசாயத்துறை வீழ்ச்சி அடைந்து விட்டது. அரசியல் பழிவாங்கல் தீவிரமடைந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அனைவரும் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள் என பொதுஜன பெரமுனை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். மக்கள் மத்தியில் உண்மையான எதிர்க்கட்சித் தலைவராக நாமல் ராஜபக்சே செயல்படுவதால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இது தற்காலிகமானதே. நாமல் ராஜபக்சேவை நிச்சயம் ஜனாதிபதியாக்கவும் அதற்கான பிரசாரத்தை அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று பொதுஜன பெரமுனை உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச உரையாற்றுகையில், அரசியலில் மாறுபட்ட கொள்கை காணப்பட்டாலும் ஏதேனும் பிரச்சனை என்றால் அனைவரும் ஒன்றிணைவோம். இந்த அரசாங்கம் புலிகள் அமைப்பின் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது. அதனால் சிங்கள தேசியத்துக்கு எதிராக செயற்படுகிறது. அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்கினை இல்லாதொழிக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டிய தருணம் உருவாகியுள்ளது. நாங்கள் ஒன்றுபட்டால் மாத்திரமே சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்பதாக நேற்று தினம் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். பி வி துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பல உரையாற்றுகையில், ஊழல்வாதிகளை கைது செய்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஜனாதிபதி இந்த அரசாங்கத்தின் ஊழல்வாதிகளை முழுமையாக பாதுகாக்கிறார். அரசியலமைப்பின் 22 திருத்தம் ஊடாக நீதித்துறையும் அரசாங்கம் ஆக்கிரமிக்க உள்ளது. இது ஜனநாயகத்துக்கு மரணடியாக அமைந்ததாக அவர் தெரிவிக்கிறார். பொதுஜன பெரமுனையின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உரையாற்றும் போது, நாமல் ராஜபக்சவின் அரசியல் எழுச்சியை தடுப்பதற்காகவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் இந்த சர்வாதிகார போக்குக்கு எதிராக அனைத்து சக்திகளும் ஒன்றுபெற வேண்டும் என்பதாக அழைப்பு விடுப்பதாக நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த பொதுக்கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பிரதானமாக இருப்பதற்கான மதிலும் விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்த கருத்தின் போது சில விடயங்களை கூறினார். குறிப்பாக, இந்த அரசியலில் மாறுபட்ட கொள்கை காணப்பட்டாலும் ஏதேனும் பிரச்சனை என்றால் அனைவரும் ஒன்றுணைவோம் என்பதாக அவர் தெரிவித்தார். அந்த பிரச்சனை மக்களுக்கா அவர்களுக்கா என்பதுதான் இங்கே இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. எனவே கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்தவிதமான கூட்டமில்லை. நாங்கள் நிச்சயமாக குடும்ப ஆட்சி முறைமைக்கு எதிராக செயல்பட போவதாக கடந்த காலங்களில் விமல் வீரவன்ச உதய கம்மன்பிள்ள ஆகியோர் தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய அரசியல் செயற்பாளர்களிருந்து ஒதுங்கியிருந்தவர்கள் இப்போது எந்த பிரச்சனைக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் புலனறுவையில் விவசாயிகள் பேரணி இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சவால் அல்ல, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார். லஞ்சம் பெற்ற மகனை தண்டித்திருந்தால் தந்தை அளவேண்டியதில்லை. வடக்கில் மேல்குடியேற்றம் 2 ஆண்டுக்குள் முழுமையாகும் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி பிரதானமான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். ஊழல்வாதிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துள்ள போதும் அவர்களின் நண்பர்களான எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்றிணைந்திருக்கிறார்கள். சட்ட மறுசிறப்புகளை மேற்கொள்வதால் நாட்டு மக்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. இவர்களுக்குத்தான் பிரச்சனை. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி எனக்கு சவால் அல்ல, ஏனெனில் மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். எவரையும் பழிவாக வேண்டிய தேவை எனக்கு கிடையாது, ஏனெனில் எவருடன் எனக்கு தனிப்பட்ட பகைமை இல்லை. கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்ட பல வழக்குகள் கடந்த 2 ஆண்டு காலமாக முறையாக விசாரிக்கப்பட்டது. தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். மகன் லஞ்சம் பெறும்போது, மகனே அது தவறு என்று தந்தை அன்று தண்டித்திருந்தால் இன்று அளவேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இது அனைவருக்கும் ஒரு படிப்பினை எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். பொலனறுவை நகரில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கம் விவசாயிகளை பாதுகாக்கின்ற, விவசாயிகளுக்காக நன்மை திட்டங்களை முன்னெடுக்கின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் இல்லை என்றால் வேறு எந்த அரசாங்கம் விவசாயிகளை பார்க்க முடியும் என்பதாக ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இந்த நெல் கொள்வனம் உள்ளிட்ட பல விடயங்கள், விவசாயிகளுக்காக கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களின் முக்கியமான கருத்துடன் குறைவாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி, 2024 ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் சாதாரணமான ஒன்று அல்ல. குடும்ப ஆட்சி உரிமையை தோற்கடித்து மக்கள் தமக்காக அரசாங்கத்தையே 2024 ஆண்டு தெரிவு செய்தார்கள். ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். 2022 ஆண்டு அரசாங்கத்துக்கான போராட்டத்தை விவசாயிகள் தான் ஆரம்பித்தார்கள். சேதன பசலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள், இரவோடு இரவாக அமல்படுத்தினார்கள். அதனால் விவசாயத்துறை முழுமையாக பாதிக்கப்பட்டது. அதன் தாக்கம் இன்றும் தொடர்கிறது. அந்த பாதிப்பில் இருந்துதான் தற்போது மீண்டு வருகின்றோம். பொருளாதார ரீதியில் வங்குரோத்து நிலையை அடைந்திருந்த நாட்டையே பொறுப்பேற்றோம். பொருளாதார மீட்சிக்கான பணிகளை முன்னெடுத்துக் கொண்டு வெளிநாட்டு அரசு முறை கடன்களை திருப்பி செலுத்திக் கொண்டுதான் அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தாமல் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது. அதனால்தான் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. தற்போது நாட்டின் பொருளாதாரம் சிரமடைந்திருக்கிறது. பூகோள மட்டத்தில் நெருக்கடிகள் ஏற்படும் போது எதிர்க்கட்சியினர் அதனை தமது அரசியல் லாபத்துக்காகவே பயன்படுத்திக் கொண்டார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும், மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் பொருளாதாரம் சிரமடைந்துள்ளதால் அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகிறது என்பதை தான் அறிவதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்திருந்தார். அவற்றுக்கு கட்டம் கட்டமாக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும். நெல்லுக்கான உத்தரவாத விலை வழங்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர மக்களால் தான் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. ஆகவே மக்களுக்கான முழுமையான அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் இந்த கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல குடும்ப நலனுக்காக கடந்த காலங்களில் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் கூட்டாக அரசு நிதியை கொள்ளையடித்தார்கள். இன்று அவர்கள் வழக்கு விசாரணைக்காக வரிசையில் இருக்கிறார்கள். குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வீடில்லாதவர்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்புக்காக நிதி ஒதுக்கப்படும். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் 13,500 குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்படாமல் முகாம்களில் தான் வாழ்கிறார்கள். 2027 ஆண்டு 6,500 குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்படும். அதேவேளை 2028 ஆண்டு 6,500 குடும்பங்கள் மீள்குடியமர்த்தப்படும். வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் சகல மாகாணங்களில் நிலவும் வீடமைப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். ஊழலுக்கு எதிராகவும் பாதாள குழுக்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். இந்நிலையில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களின் உண்மையான முகம் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய எவருக்கும் மன்னிப்பு கிடையாது, நிச்சயம் தண்டனை கிடைக்கும். கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்தவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார்கள். எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அவ்வாறு பழி வாங்குவதாயின் பதவிக்கு வந்தவுடன் அவ்வாறு செய்திருப்பேன். கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்ட பல வழக்குகள் கடந்த 2 ஆண்டு காலமாக முறையாக விசாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மகன் லஞ்சம் பெறும் போது, மகனே அது தவறு என்று தந்தை அன்று தண்டித்திருந்தால் இன்று அள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற அடிப்படையில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவேன். மக்களோடு நேரடியாக கலந்துரையாடுவேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் இந்த புலனர்வை மக்கள் சந்திப்பில் தெரிவித்த கருத்துகள் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணும். எனவே கடந்த காலங்களில் செய்த தவறுகள், கடந்த பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட விடயங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக முழுமையான சட்ட ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகு இப்போது கைது படலம் ஆரம்பித்திருப்பதாகவும், எனவே இவ்வாறு கைது செய்யப்படுகின்ற போதுதான் அவர்கள் அதற்கு எதிராக ஒன்று கூடி இவ்வாறு கைது கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் கூட்டணிவால் எனக்கு எந்த சவாலும் கிடையாது, காரணம் நாட்டு மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்பதாக நேற்று தினம் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த புலனர்வை விவசாயிகள் மாநாட்டில் தெரிவித்த கருத்து பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க அனுராதபுரம் செல்கிறார். அங்கு 2 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளப் போவதாக இன்றைய திவயன பத்திரிகை செய்தி தருகிறது. ஜனபதிகே ரலி திகாக் அத என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை மதுரவான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் பிரதான 2 பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் இன்றைய தினம் கலந்து கொள்ளப் போவதாக இன்றைய திவைன பத்திரிகை செய்தி தந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. நேற்று தினம் பொலனர்வையில் மக்கள் சந்திப்பு ஒன்று, இன்றைய தினம் அனுராதபுரத்தில் 2 பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்ளப் போகிறார். இன்று பிற்பகல் காட்டகாசகிலேயே அதே போல நொச்சியாகம சிங்காரகம ஆகிய பகுதிகளில் இந்த 2 சந்திப்பு இடம்பெறப் போகிறது. அந்த அடிப்படையில் பிற்பகல் 2 மணிக்கு காட்டகாசகிலேயே பகுதியில் இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது. அதே போல வாரண சந்தை பகுதி இந்த சந்திப்பு இடம்பெறப் போகிறது. அடுத்த பிற்பகல் 4 மணிக்கு நொச்சியாகம சிங்காரகம விளையாட்டு மைதானத்தில் அடுத்த பொதுக்கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெறுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இந்த 2 வருட ஆட்சி காலத்தின் அரசாங்கம் முன்னெடுத்த வேலைத்திட்டங்கள் மற்றும் மக்களோடு அத்தொடர்பாக கலந்துரையாடும் நோக்கில் ஜனாதிபதி கடந்த 6ஆம் தேதியிலிருந்து ஒரு நாட்டு மக்களை சந்திக்கின்ற பொதுக்கூட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் பேருவல உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த வாரம் இடம்பெற்ற சந்திப்பு. எனவே இந்த வாரம் இப்போது நேற்று தினம் புலனர்வை, இன்று தினம் அனுராதபுரத்தில் மக்களை சந்தித்து ஜனாதிபதி இந்த 2 வருட கால ஆட்சியின் போது மக்களுக்காக அரசாங்கம் நடத்த வேலைத்திட்டங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தி வருகிறார். அதற்காகத்தான் இன்றைய தினம் 2 பொதுக்கூட்டங்கள் அனுராதபுரத்தில் இடம்பெறுகின்ற விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கலாம். அமைச்சர் இரங்க குணசேகர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். நாமல் சிறை சென்றுள்ளமை அரசியல் பழிவாங்கல் அல்ல, லஞ்ச குற்றச்சாட்டையை காரணம் என பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணலாம். திருடர்கள் சிறை செல்லும் போது வெற்றி உண்டாகட்டும் ஜெயவேவா என்று குறிப்பிடும் கலாச்சாரம் மாற வேண்டும், லஞ்சம் பெற்ற குற்றத்துக்காகவே நாமல் ராஜபக்சே சிறை சென்றிருக்கிறார், இது ஒன்றும் அரசியல் பழிவாங்கல் அல்ல என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. ஊழல்வாதிகளுக்கும் படுகொலையாளிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தொற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள். ஏபஸ் கொள்வனவின் போது லஞ்சம் பெற்றதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை இரங்க குணசேகர அமைச்சர் அவர்கள் நினைவுபடுத்தினார். நல்லாட்சி அரசாங்கத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைவாகவே நாமல் ராஜபக்சே தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். திருடர்களை பிடிப்பதாக நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, மாறாக திருடர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். திருடர்கள் சிறை செல்லும் போது ஜெயவேவா என்று குறிப்பிடும் கலாச்சாரம் மாற வேண்டும், லஞ்சம் பெற்ற குற்றத்துக்காகவே நாமல் ராஜபக்சே சிறை சென்றிருக்கிறார், இதுவொன்றும் அரசியல் பழிவாங்கல் அல்ல, ராஜபக்சர்களின் ஊழல் மோசடியாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது, இதனை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது, ஆகவே நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களால் மீண்டும் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்பதாக அமைச்சர் இரங்க குணசேகர் அவர்கள் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வுடன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது தெரிவித்த கருத்தாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வந்திருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். மீனவர் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் ஜனாதிபதி அனுர கோரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. இந்திய மீனவர்கள் நாட்டின் கடற்பரப்பு சட்டவிரோதமாக நுழைவதையும் கடல் வளங்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படுத்தும் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை பயன்படுத்துவதையும் தடுத்து நிறுத்துங்கள், இந்தியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 10 முக்கிய குற்றவாளிகளையும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் இலங்கையிடம் ஒப்படைங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இலங்கைக்கான 3 நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வருகை தந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சரோடு கடந்த 9ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். 30 ஆண்டுகால போர் முடிவடைந்த பின்னர் வடக்கு பகுதி மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக விளங்கும் மீன்பிடி தொழில் இந்திய மீனவர்களின் சட்டவிரோத செயல்பாடுகளால் பலத்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய மீனவர்களால் பயன்படுத்தப்படும் இழுவை வலை இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று. இலங்கை கடலில் இவ்வலைகள் பயன்படுத்தப்படுவதால் கடல் வளங்களுக்கும் பல்லுயிர் தன்மைக்கும் ஏற்படும் கடும் தாக்கங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இப்பிரச்சனையை தீர்ப்பதில் தலையிடுமாறு இந்திய அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார். 2020 முதல் 2025 வரையிலான காலப்பகுதியில் இலங்கை பாதுகாப்பு படையினர் நாட்டின் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 236 படகுகளை கைப்பற்றியிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டில் 42 படகுகளும் இந்த ஆண்டில் இதுவரை 22 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த படகுகளில் வருகை தந்த 1793 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 1738 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதோடு 19 படகுகள் விடுவிக்கப்பட்டு 158 படகுகள் அரசுடமையாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். மேலும் 59 சம்பவங்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இம்மீனவர் பிரச்சினையின் தீவிரத்தன்மையை இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கு விளக்கியிருக்கின்றார். எனவே இந்த பேச்சுவார்த்தையின் போது இலங்கை எதிர்நோக்கும் தேசிய பாதுகாப்பு சார்ந்த சிக்கல்கள் குறித்து இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வினவினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலே நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு தற்போது நிலவும் பிரதான சவாலாகும் என அவரது கேள்விக்கு ஜனாதிபதி பதிலளித்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் தற்போது முன்னெடுக்கும் வேலைத்திட்டம் குறித்து இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி அதற்கு இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பையும் கோரினார். அத்துடன் இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த 10 சந்தேக நபர்களையும் மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாறும் இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். தித்வா சூறாவளி, பொருளாதார நெருக்கடி, அத்துடன் மத்திய கிழக்கு யுத்தத்தால் ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடி ஆகியவற்றின் போது இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய உதவிகளுக்கும் ஒத்துழைப்புகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி நன்றியை தெரிவித்தார். முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது அனுராதபுரம் புனித நகரத்தை பாதுகாப்பதற்கும் அபிவிருத்தி செய்வதற்கும் இந்திய அரசாங்கத்தின் உதவியை பெறுவதற்கு எட்டப்பட்ட உடன்பாட்டுக்கு அமைய அப்பணிகளை விரைவாக ஆரம்பிக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காண வேண்டிய வடக்கு மீனவர்கள் அனுபவிக்கின்ற இந்திய மீனவர்களுடைய வருகை மற்றும் கடல் வளங்கள் அளிப்பு தொடர்பான விடயத்தை ஜனாதிபதி இந்திய பாதுகாப்பு அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியதற்கான தீர்வை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்று தினம் இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக பத்திரிகையில் வருகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கும் அதேபோல் இந்தியாவுக்கும் இலங்கை உடையிலான இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை எட்டப்பட்டன. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வருகிறது. இலங்கையின் வான் கடல் எல்லைகளுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு விளையம் கொழும்பில் எட்டப்பட்ட நீண்டகால ஒப்பந்தங்கள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பையும் தருகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் சமீபத்திய இலங்கை விஜயம் வழக்கமான ராஜதந்திர சந்திப்பாக அல்லாமல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டு வரும் ஆழமான புவிசார் அரசியல் மாற்றங்களின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. வல்லரசு ஒன்றின் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, மாறாக அது பிராந்திய பாதுகாப்பில் இந்தியாவின் மூலோபாய பங்களிப்பையும் அதன் தீவிரத்தையும் பிரதிபலிக்கிறது என்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. ராஜ்நாத் சிங்கின் பயண அட்டவணை தயார் செய்வதில் நிலவிய இழுபறிகள் இதன் தீவிரத்தை மேலும் உணர்த்துகின்றன. இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோருக்கு இடையிலான பல சுற்று உயர்மட்ட கலந்தாய்வுகளுக்கு பிறகே இந்த விஜயம் இறுதி செய்யப்பட்ட விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விஜயமானது மிகவும் முக்கியமானதொரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வான் மற்றும் கடல் வழி பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் 3 முக்கிய ஒப்பந்தங்கள் காய்ச்சாதரப்பட்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தங்கள் முதலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சாகல் ரத்நாயக்கு மூலம் முன்னெடுக்கப்பட்டதாகும். அப்போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு இருந்த போதிலும் பாராளுமன்றத்துக்கோ அல்லது அமைச்சரவைக்கோ சமர்ப்பிக்கப்படாமலேயே கையெழுத்திடப்பட்டன. தற்போதைய அரசாங்கம் இதை மீளாய்வு செய்ய இந்தியாவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான சட்டப்பூர்வ உடன்படி என்பதால் இதை இடைநிறுத்த முடியவில்லை. எனவே இது ரணில் ஆட்சிகால ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாகவே நடைமுறைக்கு வருகிறது. இந்திய தரப்பு தற்போதைய ஆட்சியாளர்களோடு மட்டுமல்லாது நாட்டின் எதிர்கால அரசியல் நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதையே ராஜ்நாத் சிங் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சந்திப்பு காட்டுகிறது. தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ராஜ்நாத் சிங் சஜித்துக்கு மயில் உருவம் பதித்த நினைவு பரிசை வழங்கினார். அந்த நினைவு பரிசை பெற்றுக் கொண்ட சஜித் பிரேமதாசன்

மையமாக திருகோணமலை பிராந்தியத்தின் முதன்மை எரிசக்தி மையமாக மாற்றுவதும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இந்தியாவின் முதன்மை இலக்காக இருக்கிறது. அத்துடன் இந்திய இலங்கை இணைப்பு திட்டங்களை விரைவுபடுத்தி பொருளாதார ரீதியாகவும் இலங்கையை தன்னுடன் பிணைக்க இந்தியா விரும்புகிறது என்பதாகவும் அந்த உடன்படிக்கை ஊடாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் இங்கே வீரகேசரிபதனுடைய முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6 102.8
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான தகவல், மலையக கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றத்தில் கவனம் தேவை, மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் பிரதமரிடம் நேரில் எடுத்துரைப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். புகைப்படுத்தும் கூடிய செய்தியாக வந்திருக்கிறது. மலையக மாணவ மற்றும் கல்விசார் சமூகத்தின் முன்னேற்றம் கருதி அரசாங்க மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் கலாநிதி அருணை அமரசூரியவிடம் நேரில் எடுத்துரைத்துள்ள மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம், ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிடங்களை நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல், கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் ஆகிய விடயதானங்கள் குறித்து ஆவணம் செய்யுமாறு மகஜருடான கோரிக்கை ஒன்றையும் அவர்கள் இவ்வாறு முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மலையக சமூகத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பில் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு நேற்று முன்தின வெள்ளிக்கிழமை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் மன்றத்தின் தலைவர், போஷகர்கள், பணிப்பாளர் மற்றும் நிர்வாக குழு முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவற்றில் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளில் கல்வி அபிவிருத்தியை வலுப்படுத்தல், பெருந்தோட்ட பாடசாலை பல்வேறு கல்விசார் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பிலும் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் பெருந்தோட்ட பாடசாலை நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, ஏனைய வளப்பற்றாக்குறைகள், மாணவர்களின் இடைவிலைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் மன்றத்தின் பிரதிநிதிகள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் மலையக சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்காக செயற்பட்டு வரும் மலைய கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு அரசு அங்கீகாரம் வழங்குதல், பாடசாலை நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கான வெற்றிகளை உடனடியாக நிரப்புதல், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் இங்கே முன்வைக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். இது தொடர்பில் ஒரு மகஜர் ஒன்றும் பிரதமரும் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து 26 நகரங்களை அபிவிருத்தி செய்ய 65 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, முதற்கட்டமாக யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு உட்பட 10 நகரங்கள் தெரிவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கையில் உள்ள நகரங்களை பாதுகாப்பான மக்களை மையமாக கொண்ட மற்றும் நிலையான நகர்ப்புற பகுதிகளாக மாற்றியமைக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தை அறிவித்திருக்கிறது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள திட்டத்துக்காக மொத்தம்

பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் போது பல விடயங்கள் பேசப்பட்டன. திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள 26 நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதோடு முதற்கட்டமாக 10 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி மாத்தறை, மட்டக்களப்பு, மாத்தளை, வவுனியா, பதுள்ளை, யாழ்ப்பாணம், சிலாபம், ஹட்டன், தலாப மற்றும் ஹேலியகோடு ஆகிய நகரங்களில் முதற்கட்ட அபிவிருத்தி பணிகள் தொடங்கப்படுகின்றன. எனவே அமைச்சர் விமல் ரத்நாயக்க, பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தலைமையில் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு நிலை திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வின் நிறைவில் முதற்கட்டமாக தேர்வான 10 நகரங்களுக்கான திட்ட வரைவு படங்கள் அந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்பட்டன. உள்ளூராட்சி அதிகார சபைகளின் நேரடி பங்களிப்புடன் இத்திட்டம் மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படவிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் போது உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய பல விடயங்களை முன்வைத்து பேசியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே பிரதமர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்று தினம் இந்த நிகழ்வின் போது பிரதமர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசினார். அதே போல பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வருகிறது. அமைச்சர் தெரிவித்த கருத்து, எமது திட்டங்களை வார்த்தைகளுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தவில்லை அமைச்சர் விமல் ரத்நாயக் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எமது திட்டங்களை வார்த்தைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாது செயலிலும் செய்கின்றோம் என நம்பிக்கை மக்களிடையே உருவாக வேண்டும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்தும் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை கொள்கைக்கு அமைவாக முன்வைக்கப்பட்ட நகர அபிவிருத்திக்கான புதிய அணுகுமுறை எனும் வரவு செலவு திட்ட யோசனைக்கு இணையான செயற்படுத்தப்படும் வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி வேலைத்திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் பல விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த அவருக்கு மேலும் உரையாற்றும் போதும் மாகாணங்களில் தலைமைத்துவம் வகிக்கும் அமைச்சர்கள், ஆளுநர்கள் போன்றே அதிகாரம் உள்ளவர்களுக்கே நகரங்களை அபிவிருத்தி செய்வது மிகவும் இலகுவானதாகும். சில நகரங்களில் ஆன்மாவாக பாடசாலை இருக்கலாம் அல்லது வேறு ஒரு இடமாக இருக்கலாம். எனவே நகர அபிவிருத்தி என்பது சரியான புரிதலோடு செய்யப்பட வேண்டிய ஒரு ஒன்றாகும். உருவாக்கப்படும் ஒவ்வொரு இடங்களுக்கும் இடமும் மக்களுக்கு சிறந்த இடமாக மாற்றப்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாம் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் சிந்திக்கும் விதம் எமது வேலை திட்டத்தின் இலட்சிய நிலையே தெளிவாக இருக்கிறது. எனவே நகரம் என்பது கட்டடங்கள் மாத்திரமல்ல எனும் சாராம்சம் அதற்குள் இருக்கிறது. நிம்மதியாக இருக்கக்கூடிய இடமாக ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நகரத்தின் இன்றைய நிலைமை வேறுபட்டிருக்கிறது. எனவே நகரத்திற்கே உரித்தான தனித்துவம் ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு தேவையான ஒத்துழைப்பை அந்த நகரசபையும் மாகாண சபையும் வழங்க வேண்டும். நாம் முதலில் 10 நகரங்களை தெரிவு செய்தோம். அந்த நகரங்களுக்குள் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான மக்கள் மயப்பட்ட நிலையான அபிவிருத்தியை நாம் முன்னெடுப்போம். இலங்கையில் முழுவதும் உள்ள 26 நகரங்களை அவ்வாறு அபிவிருத்தி செய்வதற்காக 65 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியும் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில், நகரம் ஒரு பிரிவினருக்கு சொந்தமானது அல்ல பிரதமர் அரணி அமரசூரிய தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நகரம் ஒரு பிரிவினருக்கு மாத்திரமே சொந்தமானது எனும் அடிப்படையில் இருந்து கொண்டு அபிவிருத்தி செய்வது மிகவும் தவறானதாகும். காரணம், நகரம் என்பது அனைவருக்கும் சொந்தமானதாகும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வில் மேலும் தெரிவித்த அவர், ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் போக்குவரத்து அமைச்சு ஒரு பிரதான தலைப்பாக மாறியிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சின் ஊடாக நடைமுறை சாத்தியமான மற்றும் மக்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமான திட்டங்கள் செயற்படுத்தப்படுவது இதற்கு காரணமாகும். வாழ்வியல் நகரங்கள் என்பதும் அத்தகைய ஒரு திட்டமாகும். கொங்கிரீட் கட்டடங்களை உருவாக்கிய மாத்திரத்திலேயே மக்களின் வாழ்க்கை அழகாகிவிடாது. கொழும்பு மாவட்டம் இதற்கு சிறந்த உதாரணமாகும். நாட்டின் நகரங்கள் சரியான முறையில் விரிவாக்கமடையவில்லை, மிகவும் ஒழுங்கற்ற முறையிலேயே விரிவாக்கமடைந்திருக்கிறது. இலங்கையில் சனத்தொகையில் 44.5% ஒழுங்கற்ற இடங்களிலேயே வாழ்கிறார்கள். இவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக பல்வேறு காலங்களில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டன. நகரங்களை அழகுபடுத்துவதற்காக சிலர் நகரத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். அதன் விளைவுகளை நாம் இன்றளவும் அனுபவித்து வருகின்றோம். பாரம்பரிய கிராமம் மற்றும் நகரம் பற்றி பேசும்போது நகரம் மிகவும் சிக்கலானது, விசித்திரமானது. ஆனால் நகரம் ஒரு பிரிவினருக்கு மாத்திரமே சொந்தமானது எனும் அடிப்படையில் இருந்து கொண்டு
அபேரி செய்வது மிகவும் தவறானதாகும். காரணம், நகரம் அனைவருக்கும் சொந்தமானது. வாழ்வியல் நகரங்கள் திட்டத்திற்காக நகரங்களை தெரிவு செய்யும் போது மிகவும் வெளிப்படைத்தன்மை கொண்ட புள்ளி வழங்கும் முறைமையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு தனித்துவமாக இருக்கிறது. அந்த தனித்துவத்தை தக்க வைக்கும் வகையில் செயற்பட வேண்டும். சேவைகளுக்கான அணுகல் வாய்ப்புகள் போன்றே அவற்றின் தரத்தை பற்றியும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நகரம் என்பது ஒரு கொங்கிரீட் காடு அல்ல என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நகரத்தில் வாழும் மனிதர்களைப் போன்றே விலங்குகளும் அந்த நகரத்தின் பங்குதாரர்கள் ஆவர். அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உள்ள நகரத்தையே நாம் உருவாக்க வேண்டும். மக்களை பற்றி சிந்திக்காது நகரங்களை அபிவிருத்தி செய்ய இயலாது. வாழ்வியல் நகரங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அவை அனைத்தும் மீதும் கவனம் செலுத்தப்படும் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சுட்டிக்காட்டிய விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களை மையப்படுத்திய செய்தியாக இருக்கிறது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை துரிதம் பெற்று வரும் கட்டுமானம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. போரினால் அழிந்து பல தசாப்தங்களாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் நாட்டின் ரசாயன தொழில்துறையில் மிக முக்கிய பங்காற்றிய தொழிற்சாலையானது நீண்ட காலமாக செயலிழந்து கிடந்தது. மீண்டும் பரந்தனில் ரசாயன உற்பத்தியை ஆரம்பிக்க அரசு எடுத்த தீர்மானத்தை அடுத்தே கட்டுமான பணிகள் துரிதகதியில் முடக்கப்பட்டன. சுமார் 263 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முதற்கட்ட உட்கட்டமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும். அதே சமயம் அடுத்த 30 மாதங்களுக்குள் கட்டுமானம் நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரசாயன தொழிற்சாலை திறந்து வைக்கப்படும் போது வடக்கின் தொழில்துறை மறுமலர்ச்சிக்கான அஸ்திவாரமாக இது அமையும் என பரந்தன் வாசிகள் தெரிவித்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அந்த செய்தியும் இன்று தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு செய்தி, மக்களுக்கான செய்தி, வீரகேசரி பத்திரிகையில் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றமில்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்து வரும் நிலையிலும் இலங்கையில் உடனடியாக எரிபொருள் விலைகள் உயர்த்தப்போவதில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்கிறது. எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்வது தொடர்பாக தீர்மானங்கள் அரசாங்கத்தோடு கலந்துரையாடப்பட்ட பின்னரே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் வழக்கமான மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இந்த மாத இறுதியில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டின் பல பகுதிகளில் தனியார் நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் தட்டுப்பாடு நிலவுவதோடு சில நிலையங்களில் டீசல் இல்லை என்ற அறிவிப்புகளும் பலகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதுள்ள எரிபொருள் விலை நிர்ணய சூத்திரத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போது நிதி இழப்பு ஏற்படுவதாலேயே தனியார் விநியோகர்கள் டீசல் விற்பனைகளை கட்டுப்படுத்தி இருப்பதாக எரிபொருள் விநியோகர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. இருப்பினும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கட்டுப்பாடு இயங்கும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் போதுமான அளவு டீசல் மற்றும் பெட்ரோல் கையிருப்பு உள்ளதாகவும் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா மக்களுக்கு உறுதியளித்திருப்பதாகவும் அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் அஸ்வசம தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நேற்று தினம் பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பதில் வழங்கப்பட்டதும் அஸ்வசம பயனாளிகளின் எண்ணிக்கை அரைவாசியாக குறைந்தது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அஸ்வசம பயனாளிகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய அரைவாசியாக குறைந்திருப்பதாகவும் இது மீளாய்வுகள் மூலம் குறைக்கப்பட்ட ஒன்றே தவிர தன்னிச்சையாக நடத்தப்பட்ட ஒன்று அல்ல என்று தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ நேற்று முன்தினம் தனது பாராளுமன்ற உரையில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டில் 24,39,917 பயனாளிகள் அஸ்வசம ஊடாக பயன்பெற்று வருவதாகவும் இந்த எண்ணிக்கை 2026 12,51,522 குறைக்கப்பட்டிருப்பதாகவும் திரட்டப்பட்ட தகவல் மூலம் தெரிய வந்திருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதுதொடர்பான புள்ளி விவரங்களின் சமர்ப்பித்து இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் செஸ் வரியை நீக்கிவிட்டு புதிய சுங்கவரி முறையொன்றை அறிமுகப்படுத்த தீர்மானம், நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள செஸ் வரியை நீக்கிவிட்டு புதிய சுங்கவரி முறைமையொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருப்பதாக
அந்த செய்தியும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பார்லமெண்டின் வெள்ளிக்கிழமை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரது விடயங்களை கூறியிருக்கிறார். உள்நாட்டு தொழில் முனைவோரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இறக்குமதி பொருட்கள் மீது செஸ் வரி விதிக்கப்பட்ட போதிலும் பல உள்நாட்டு தொழில்கள் இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களிலேயே தங்கியுள்ளன. அந்த உற்பத்திகள் செலவும் அதற்கேற்ப உயர்மட்டத்தில் காணப்படுவதால் கட்டம் கட்டமாக செஸ் வரியை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கமைய முதற்கட்டமாக இடைநிலை பொருட்களுக்கு சலுகை காலத்துடன் செஸ் வரி படிப்படியாக நீக்கப்படுவதன் மூலம் உள்நாட்டு தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மற்றும் முறையான உற்பத்தி செயல்பாட்டிற்கும் உற்பத்தியாளர்களை பழக்கப்படுத்துவதற்கான நிதியினையும் திறனையும் அவர்களுக்கு அவசியமான மூலப்பொருள் செலவையும் குறைப்பதன் மூலம் உற்பத்தி செலவை குறைக்கும் அணுகுமுறையையும் அரசாங்கம் இதன் மூலம் எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ அவர்கள் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அடுத்து நாட்டின் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இப்போதைய வறட்சியான வானிலை, எல்நினோ தாக்கம். அது குறித்தான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகையில் எல்நினோ கடும் வறட்சியான காலநிலை, 8 மாவட்டங்களில் 161,451 பேர் பாதிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. எல்நினோ காலநிலை தாக்கத்தின் காரணமாக நாட்டின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 49,344 குடும்பங்களில் உள்ள 161,451 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. அந்த மத்திய நிலையத்தின் புதிய தரவு அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் உள்ள 36 பிரதேச பிரிவுகள் இதனால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதோடு அவர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியிருப்பதாகவும் அந்த நிலையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்தும் குடிநீர் வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அதற்கிடங்க 36 பிரதேச பிரிவுகளில் வாழும் 43,221 குடும்பங்களைச் சேர்ந்த 141,312 பேருக்கு தற்போது குடிநீர் விநியோகிக்கப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த நிலையம் தெரிவிக்கிறது. அதேவேளை எல்நினோ நிலைமையால் நாட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விளையப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டின் பல மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலை இம்மாத இறுதியில் குறைவடைந்தாலும் அடுத்த வருடம் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் எதிர்பாராத அளவில் கடுமையான வறட்சி நிலை ஏற்படலாம் என்பதும் அவர் சுட்டிக்காட்டிய விடயங்களாக இருப்பதை காணலாம். இதேபோல நேற்று தினம் குறிப்பாக திருகோணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்திருக்கிறது. கடந்த நீண்டகால வறட்சியின் பின்னர் அங்கு மழை பெய்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். எனவே பல பகுதிகளில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கந்தளாய் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறு மக்களுக்கு குடிநீரை விநியோகிக்கின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பாறை அதேபோல முனராகலை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நேற்று தினம் மழை பெய்திருப்பதான விடயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த மழையானது தற்போது இருக்கின்ற வறட்சியை ஈடுகொள்ளக்கூடிய வகையிலான மழையாக இல்லை. இருந்தபோதிலும் ஏறும் சில தினங்களில் செப்டம்பர் மாத நடுப்பகுதியிலிருந்து அல்லது இறுதிப்பகுதியிலிருந்து நாட்டில் மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனால் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை மீண்டும் வறட்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த வறட்சியில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. அது குறித்தான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை காணலாம். லங்கா தீப பத்திரிகை தலைப்படுகிறது. பொல்கொல்லஹா ரந்தம்பி ரொன்மடாத் இவத் கரணவா மகாவலி அதிகாரியை அத்திகி ஜெனரா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போவதன நீர்த்தேக்கத்தினுடைய அங்கிருக்கின்ற சேறுகளை அகற்றும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பொல்கொல்ல மற்றும் ரந்தம்பே ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய இந்த சேறுகளை அகற்றும் நடவடிக்கையும் இப்போது ஆரம்பிக்கப்படும் என்பதாக மகாவலி அதிகார சபை தெரிவிக்கிறது. இப்போது நாட்டின் பல பகுதிகளில் பிரதான குளங்களினுடைய நீர்மட்டமும் பாரியளவில் குறைவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இதனை பயன்படுத்திக் கொண்டு அந்த குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களுடைய தேங்கி கிடக்கின்ற அதில் இருக்கின்ற சேற்று மண்ணை அகற்றுகின்ற செயற்பாட்டை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது போவதெண்ணையில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமானது ரந்தம்பை மற்றும் பொல்கொல்ல ஆகிய நீர்த்தேக்கங்களிலும் இத்தொடர்பான அந்த இருக்கின்ற சேற்று மண்களை அகற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் மற்றும் ஒரு செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை செய்தி, ஆசிரியர்களின் தேர்ச்சி தடை பரீட்சைகளில் சலுகைகள், அரசு சேவை ஆணைக்குழு அனுமதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான தேர்ச்சி தடை பயிற்சி
முறைமையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு பல்வேறு தளர்வுகளையும் சலுகைகளையும் வழங்க பொதுச் சேவை ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது. திருத்தப்பட்ட ஆசிரியர் சேவை பிராமண குறிப்பின் கீழ் புதிய பரீட்சை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதால் பழைய பாடநெறி முறைமையில் தேர்ச்சி தடைகளை பூர்த்தி செய்வதில் ஆசிரியர் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு இப்போது தீர்வுகள் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சிரமங்களை கருத்தில் கொண்டு இச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் இத்தீர்மானம் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து புதிய சிம் அட்டைகளை பெறுகின்றவர்களுக்கான ஒரு செய்தி, அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது, புதிய சிம் பதிவுக்கான நேரடி புகைப்பட சரிபார்ப்பு முறைமை அறிமுகம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். சட்டவிரோதமாக பெறப்பட்ட மற்றும் அடையாளம் காண முடியாத தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து மொபைல் சிம் கார்டுகளை வழங்கும் பயன்படுத்துவதற்கும் கடுமையான விதிமுறைகள் அறிமுகப்படுத்த இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அதாவது டிஆர்சிஎஸ் தயாராகி வருவதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேடமான ஊடக சந்திப்பில் இது தொடர்பான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதன்போது தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். சரியாக அடையாளம் காண முடியாத சிம் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்ட விரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை போலீசார் உள்ளிட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்த கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதிய நடைமுறையின் கீழ் சிம் கார்டு வாங்கும் எவரும் பதிவு செய்யும் போது தேவையான அடையாள ஆவணங்களோடு நேரடி புகைப்படத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். 2027 ஆண்டிற்குள் மொபைல் பயனாளிகளின் அடையாளத்தை 100% உறுதி செய்யும் நோக்கத்தோடும் ஏற்கனவே உள்ள சகோதரர்கள் சந்தாதாரர்களுக்கும் விரிவான சரிபார்ப்பு முறைமையை அறிமுகப்படுத்த டிஆர்சிஎஸ்எல் திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலிருந்து அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்

0: சுயாதீன செய்தி பார்வையுடன் இருந்திருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி ஒன்று, கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து சிறுவன் பலி என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. மட்டக்களப்பு கிரான் கூலாக்காடு சித்தி விநாயகர் ஆலய உற்சவத்தின் போது பட்டாசு வெடித்ததில் விபத்துக்குள்ளான 13 வயது சிறுவன் பரிதாபமாக இருந்திருக்கின்றார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 11 மணியில் இடம்பெற்றிருப்பதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவிக்கிறார்கள். குறித்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இடம்பெற்று வரும் இடையில் சம்பவ தினத்தன்று இரவு பூஜை வழிபாடுகளின் போது பெரிய பட்டாசு ஒன்று வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் அது உடனடியாக வெடிக்காதால் அதனை அப்புறப்படுத்தி தூக்கி வீசியிருக்கிறார்கள். அவ்வாறு வீசப்பட்ட பட்டாசை பார்ப்பதற்காக சிறுவன் அருகில் சென்றபோது எதிர்பாராத விதமாக இந்த பட்டாசு வெடித்து அந்த சிறுவன் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். இதில் படுகாயமடைந்த சிறுவனை உடனடியாக வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிர்ந்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த சிறுவனுடைய சடலம் பிரதி பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரதி அறையில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் வீர தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து பிரிக்ஸ் மாநாடு தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. நேற்று தினம் தொடர்பான விடயங்கள் உலகளவில் பேசும் பொருளாக மாறியது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க புகைப்படம். புதுதில்லியில் நேற்று ஆரம்ப 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு வருகை தந்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கரம் கோர்த்து நிற்பதை படத்தில் காணலாம் என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு புகைப்படுவதன் கூடிய செய்தியாக வந்திருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் அதுரமான செய்திகளும் பத்திரிகையில் வருகின்றன. 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுடெல்லியில் ஆரம்பம். ரஷ்ய சீன ஈரானிய ஜனாதிபதிகளும் பங்கேற்பு என்பதாக இன்றைய தினம் அதுரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பிரிக்ஸ் அமைப்பின் 18வது உச்சி மாநாடு இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நேற்று ஆரம்பமாகியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெறும் இந்த 2 நாள் உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங், ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோச, எகிப்திய ஜனாதிபதி அப்துல் ஃபதா அல் சிசி, இந்தோனேசிய ஜனாதிபதி பெரிபாவோ சுபியாண்டோ, எத்தியோப்பிய பிரதமர் அபி அஹமத், சவுதி அரேபிய வெளிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசால் பின் ஃபர்ஹான் அல் சவுத், அபுதாபியின் முடிக்குறி இளவரசர் காலித் பின் முகமது அல் நஹயான், பிரேசில் வெளிவகார அமைச்சர் மௌரோ வியர்ரா உட்பட பல நாடுகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் இதில் பங்கு பெற்றினார்கள். ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸ் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அத்னம் கேப்ரியஸ், உலக வர்த்தக ஸ்தாபனத்தின் தலைவர் நிகோசி ஒகான்ஜோ இவிலா ஆகியோரும் இந்த உச்சி மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். ரஷ்யா, சீனா, ஈரான், தென்னாப்பிரிக்கா முதலான நாடுகளின் ஜனாதிபதிகள் நேற்று முன்தினம் புதுடெல்லி சென்றடைந்திருக்கிறார்கள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நேற்று காலை புதுடெல்லி சென்றடைந்தார். 2019ஆம் ஆண்டின் பின்னர் இந்தியாவுக்கு ஷி ஜின்பிங் விஜயம் செய்வது இதுவே முதல்முறையாகும். 2009ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, இந்தோனேசியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய 11 நாடுகள் அங்கம் வைக்கின்றன. மேலும் 10 பங்காள நாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதன்போது சில விடயங்கள் குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு பிரிக்ஸ் நாடுகள் கோரிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வேண்டும் எனவும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறும் தாம் கேட்டுக் கொள்வதாகவும் புதுடெல்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் நேற்று விடுத்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் நிலைகள் நினைவு கூர்ந்து சூழ்நிலையை மேலும் மோசமாக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்ப்பதோடு அதிகபட்ச சகிப்புத்தன்மையை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலோடு தொடங்கிய போர் குறித்தும் உறுப்பு நாடுகளான ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவியதால் கடந்த மே மாதம் புதுடெல்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பின் போது கூட்டறிக்கை தொடர்பில் எதிரும் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஆனால் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியா மேற்கொண்ட தீவிர ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற தலைவர்களின் கூட்டத்தில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை பொதுமக்கள் உட்கடவு மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது. சர்வதேச அணுசக்தி முகவரகத்தின் முழுமையான பாதுகாப்பில் உள்ள அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் உட்கடமைப்புகள் மீது சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையின் தொடர்புடைய தீர்மானங்களை மீறி திட்டமிட்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து நாங்கள் தீவிர கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. மக்களையும் சுற்றுப்புற சூழலையும் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க ஆயுதமேந்திய மோதல்களின் போது கூட அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை எப்போதும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதற்கான பிரிக்ஸ் அமைப்பானது 18வது ஆண்டு பூர்த்தி செய்த நிலையில் இப்போது அதனுடைய புதிய தலைமைத்துவம் சீனாவுக்கு நேற்று தினம் உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்ட விடயங்களும் இங்கே முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய திவ இன பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் துறவை நாங்கள் இப்போது பார்க்கலாம். விசி தெககின தீந்துவ விசி தேவனிதா மெத்தி சபையேற்ற என்பதாக இன்றைய தினம் திவ இன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 22வது அரசியலமைப்பு திருத்தம் பார்லமெண்டில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதுக்கு காலவாசம் வழங்கப்பட்டு 14 நாட்கள் காலவாசத்தின் பின்னர் அது தொடர்பாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆதரவாகவும் எதிராகவும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மனுக்கள் மீதான ஆராய்வதற்கு நடவடிக்கை தற்போது தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் 22வது தேதி இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வியாக்கியானம் பார்லமெண்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட போவதான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்காக அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கம் அது தொடர்பான அடுத்தகட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்திருக்கிறது. இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பிற்கு தீர்ப்பொன்றும் வெளிவரப்போகிறது. பாஸ்க் நடுவே தீந்துவாத் விசி தெவினிதா என்பதாக இன்றைய திவ இன பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையுடைய தீர்ப்பு எதிர்வரும் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட போகிறது என்பது முக்கியமான தகவல். எனவே சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டது தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்கப்பட போகிறது. எனவே இதில் பலகட்ட விசாரணை இடம்பெறுகிறது. அதன் முதற்கட்ட விசாரணையுடைய தீர்ப்பாகத்தான் இந்த 22ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் தீர்ப்பு வெளிவரவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய லங்கா தீபத்தில் மற்றும் ஒரு முக்கியமான தகவல் பிரதான தலைப்புச் செய்தியாக வருகிறது. யலித் IMF கியூசிமாக் நேம் ஆர்த்திகிய எசிரிவிமை ஆண்டுவிமை கிரமேகட்ட என்பதாக இன்றைய லங்கா தேய பத்திரிகை முக்கியமான செய்தியாக அந்த செய்தியை தந்திருப்பது நாங்கள் காணலாம். தற்போது இலங்கையானது சர்வதேச நாணயத்தினுடைய நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. எனவே சர்வதேச நாணயத்தையும் IMF-னுடைய கட்டுப்பாடுகள் அவர்கள் கூறிய வழிமுறைகள் அவர்களுடைய ஆலோசனைகள் பிரகாரம் தான் இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை இப்போது செயற்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டு இந்த சர்வதேச நாணயத்தினுடைய நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் அரசு இலங்கை உள்ளடக்கப்பட்டது. அதுக்கமைய இந்த திட்டமானது எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அமலில் இருக்கும். அதற்கு பிறகு IMF ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கான யோசனை இல்லை என்பதாக அரசாங்க தரப்பை மேற்கோள் காட்டிய செய்தி வெளியாகியிருப்பதை காலம். எனவே 2027 மார்ச் மாதம் IMF-னுடைய இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் நிறைவுக்கு வந்த பின்னர் அதற்கு பிறகு திட்டத்தை நீடிக்காமல் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தினுடைய பொருளாதார திட்டமிடலின் கீழ் நாட்டை நிர்வகிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் இப்போது விசேடமாக கவனம் எடுத்தப்பட்டு வருவதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய லங்கா தீப பத்திரிகிறது. தென தென மினி மரண வெடிக்கருவான்ட்டு மரண தண்டுவம யோஜனாவாகின ரஜே அவதானே என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். ஆங்காங்கே நாட்டின் பல பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதே போல கைக்குண்டுகளை வீசியறிதல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. எனவே அவ்வாறு நபர்களுக்கு எதிராக தற்காலிக மரண தண்டனை விதிக்கின்ற யோசனை ஒன்று தற்போது முன்வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தியும் இன்றைய லங்கா தீபத்திற்குரிய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல இன்றைய அருண பத்திரிகையிலும் மற்றொரு முக்கியமான செய்தி இந்த சமூக வலைதள பயன்பாட்டாளர்களுக்கான செய்தியாக அந்த செய்தி எடுக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக வருகிறது. ஆகஸ்துவே மில்லியன எக்கசிய துணாக் சோசியல் மீடியா கிஹின் பேஸ்புக்கியே பமனாக் மில்லியன தாசியாக் ரவும் காஹ்லா என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். நாட்டின் சனத்தொகை 2.5 கோடி பேர், ஆனால் சமூக வலைத்தளத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 103 மில்லியன் பேர் சோசியல் மீடியாவில் இவ்வாறு தங்களுடைய அளவலாக்களை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான முக்கியமான காரணம் ஒரு நாளில் ஒருவர் மூன்று முறைக்கு மேலதிகமாக சோசியல் மீடியாக்களில் சென்று தங்களுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள விடயத்தை ஆராய்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையுடைய மக்கள் தொகையானது 2,14,00,000 இருந்தாலும் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகின்ற அந்த எண்ணிக்கையானது இவ்வாறு அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம், ஒரே நபர் நாளொன்றில் மூன்று முறை இவ்வாறான சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் பேஸ்புக் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்திய எண்ணிக்கையானது 16 மில்லியனாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே சமூக வலைத்தள பயன்பாட்டுக்காக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 35,000 TB டேட்டா பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 35,000 TB டேட்டா இந்த சமூக வலைத்தள பயன்படுத்துக்காக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவல், தருணயான் மத்கரண பேஸ்புக் சாத பசேன் புத்தியாங்ஷ பண்ணா என்பதாக இன்றைய அருண பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பை தருகிறது. இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குகின்ற இந்த பேஸ்புக் பார்ட்டி, பேஸ்புக் ஒன்று குழு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இப்போது உளவு பிரிவு அவர்களை தேடி இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் இன்று தினம் அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
2: நேரம் காலை 7:29.

நேர்கள் நேற்று தினம் சிற்றளிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சுற்றளிப்பு வாரமான 424வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ராசியாக கன்னி ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 35, 45 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது. ராசியாக கன்னி ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 35, 45 நேற்றைய தினம் வழங்கப்பட்ட பரிசு தொகை 84,83,540 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்து நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட கொவிசத்துக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். சுற்றளிப்பு வாரமான 4,550வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக வை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 13, 28, 74 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக வை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 13, 28, 74 நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,02,80,800 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 8,27,64,218 ரூபாய் 36%. அடுத்து மகஜன சம்பத்துவுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். சுற்றளிப்பு வாரமான 6,308வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 8, 2, 9, 1, 5 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 7, 8, 2, 9, 1, 5 நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 2,15,22,240 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 2,14,97,232 ரூபாய். அடுத்து தன நிதான சுற்றளிப்பு வாரமான 2,338வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக ஜெட் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 17, 25, 46, 55 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக ஜெட் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 17, 25, 46, 55 வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை நேற்றைய தினம் 56,36,960 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 8,35,19,936 ரூபாய் 80%. அடுத்து மெகா பவர் சுற்றளிப்பு வாரமான 2,656வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 2 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இது 19, 24, 51, 71 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள். ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 2 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 19, 24, 51, 71 நேற்றைய தினம் வழங்கப்படும் போது பரிசு தொகை 78,71,520 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு பொதியாக 30,56,94,726 ரூபாய். அடுத்த பவர் சுப பரிசு பொதியாக 1 கோடி ரூபாய். அடுத்து கிராண்ட் சுப பரிசு பொதியாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சுற்றளிப்பு வாரமான 1,617வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ராசியாக விருச்சிகம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இது 22, 44, 55, 50 மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள். ராசியாக விருச்சிகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 22, 44, 45, 50 நேற்றைய தினம் வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 92,81,140 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக 32,67,726 ரூபாய் 40%. அடுத்து ஜெய சுற்றளிப்பு வாரமான 576வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 7, 2
மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 7, 2. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,66,560 ரூபாய். நேர்களில் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

நேர்கள் இப்பொழுது நேற்று தினம் சென்றெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அது கோடிபதி சீட்டெழுப்பு வாரமான 3108வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 24, 27, 44, 46. மீண்டும் அது வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 24, 27, 44, 46. நேற்றைய தினம் 20 லட்சம் பரிசு ஒன்றும் 2 லட்சம் பரிசுகள் இரண்டும் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகையை நேற்றைய தினம் 93,90,060 ரூபாய். மன்னிக்கவும், நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 93,91,960 ரூபாய். நேற்றைய சுபபரிசு பொதியாக ரூபாய் 778 லட்சம். அடுத்த சுற்றுலுப்புக்காக இளம் பச்சை நிற அது கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சுற்றுலுப்பு வாரமான 4994வது சுற்றுலுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசியாக துலாம் ராசி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 31, 37. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசியாக துலாம் ராசி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 31, 37. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,76,57,640 ரூபாய். அடுத்த சுபபரிசு பொதியாக ரூபாய் 85 லட்சம். அடுத்த செட்டிலுக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த சுபபோல் சுற்றுலுப்பு வாரமான 3282வது சுற்றுலுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 25, 50, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 25, 50, 67. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 89,46,720 ரூபாய். நேற்று சுபபரிசு பொதியாக ரூபாய் 764 லட்சம். அடுத்த சுற்றுலுப்புக்காக சிம்மஞ்சல் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சனிதா. சுற்றுலுப்பு வாரமான 5443வது சுற்றுலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 31, 48, 59, 67. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 31, 48, 59, 67. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 66,76,480 ரூபாய். நேற்றைய சுபபரிசு பொதியாக ரூபாய் 513 லட்சம். அடுத்த சுற்றுலுப்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா. சுற்றுலுப்பு வாரமான 2458வது சுற்றுலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 1 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 13, 43, 49. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 1 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 13, 43, 49. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,57,95,360 ரூபாய். அடுத்த கப்ருகா சுபர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,622 லட்சம். சுற்றுலுப்புக்காக அடுத்து மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுபரிதன சம்பத. சுற்றுலுப்பு வாரமான 1016வது சுற்றுலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6
8-9-0-4-8. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் எதோ ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6-8-9-0-4-8. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,4,840 ரூபாய். நேற்று சுப பரிசு பொதியாக ₹299,00,000. அடுத்த சுற்றிலிப்புக்காக கபில நிற சுபிரிதன சம்மத்த அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத சுற்றிலிப்பு வாரமான 490th சுற்றிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9-0-4-8. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9-0-4-8. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை நேற்றைய தினம் 65,62,280 ரூபாய். அடுத்த சுற்றிலிப்புக்காக நீல நிற அச்சிடப்பட்ட ஜெயசம்பத்த லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சசரி சுற்றிலிப்பு வாரமான 1,112th சுற்றிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 23, 30, 35. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 23, 30, 35. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,27,960 ரூபாய். அடுத்த சுற்றிலிப்புக்காக கபில நிற சசரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்றைய தினம் சுற்றிழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: திரைப்படத்துக்காக பாடல் கட்டிங்க சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 7:49.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.

மாதம் 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, ராகு காலம் காலை 4:33 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:33 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சுகம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் பொறாமை, கன்னி புகழ், துலாம் நட்பு, விருச்சிகம் வெற்றி, தனுசு உற்சாகம், மகரம் நிறைவு, கும்பம் திடம், மீனம் சரணம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சுகம், ரிஷபம் மகிழ்ச்சி, மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் பொறாமை, கன்னி புகழ், துலாம் நட்பு, விருச்சிகம் வெற்றி, தனுசு உற்சாகம், மகரம் நிறைவு, கும்பம் திடம், மீனம் சரணம். இவை இன்றைய நாள்.

நேசம் திரைப்படத்துக்காக தேவா வினிசிகள் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்து உலக ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சங்கரும் மற்றும் ஸ்ரீஸ்ருபி இருபரும் இணைந்திருப்பாங்க. இன்று நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நன்றி ஜியார்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். வணக்கம் ஸ்ரீ ஷூபி.
0: வணக்கம் சங்கு.
1: நேர்களை இப்போது முதல் நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
0: நேரம் காலை 8:01.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: நீங்க சொல்லுங்க. நேயர்களின் கருத்து மேடை.
1: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். அப்புறம் ஸ்ரீரூபி,
2: வணக்கம்.
1: நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களோட ஷோ செஞ்சா நானும் சூப்பரா தான் இருக்கேன். சரி, இன்று எதிரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு சொல்ல போறாங்க. அந்த சொல்றதுக்கான கருத்துக்களை நாங்க வந்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணணும், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து என்ன ஆகிருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக இந்த சோசியல் மீடியா யுகம் தானே இது. சோசியல் மீடியா யுகத்துல எல்லோருமே ஃபேமஸ் ஆகிரணும், தனக்கு ஒரு இடத்த புடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கலர் கலரையா சட்டையை போட்டுக்கிட்டு கதை கதையா சொல்லிட்டு இருக்காங்க. யாரு கேக்குறாங்கிறது, யாரு கேட்க மாட்டாங்கலாம் தாண்டி நாமளும் ஏதாவது ஒண்ணு பண்ணிரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து சோசியல் மீடியா இல்ல, ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா யார் அந்த கருத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம ஏத்துக்கொள்வோம் இல்லையா. இப்ப வானொலிகள்ல வர்றவங்களா இருக்கட்டும், தொலைக்காட்சிகள் வர்றவங்களா இருக்கட்டும், நமக்கு தெரிந்தவர்கள், பெரியவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா சின்ன பையன் எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. டே, உனக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்க்கைங்கிறது உனக்கு என்ன தெரியும் வாழ்க்கை?
2: நிச்சயமா
1: நாம வந்து எப்போதுமே மத்தவங்களோட அன்பா இருக்கணும், மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், வாய்ப்புகளை வழங்கணும்னு பேசுவோம். சரி, வீடியோல பேசிட்ட சொந்த வாழ்க்கையில அப்புறம் இருக்கனா எல்லாருக்கும் சதி திட்டம் செய்யறதே இப்படாதான். இந்த மாதிரி சோசியல் மீடியாவில வந்து ட்ரெண்ட் ஆக வேணும் அப்படிங்கறதுக்காக வேண்டியே நிறைய விடயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே திறமை மிக்கவர்கள் ட்ரெண்ட் ஆகணும்னு கேட்டா, ஆமா ட்ரெண்ட் ஆகட்டும், அவங்களோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனா இந்த ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காகவே குரலை தேலங்காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கரெக்டா இருக்குமா? ஏன்னா இந்த சமூகம் வந்து இப்படியே போயிருமா? ஏன்னா ஒரு காலத்துல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்த கூட்டம் போயிட்டு இப்பெல்லாம் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், எப்படியாவது
2: ஒரு ட்ரெண்ட்
1: ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆகிரணும் அப்படின்னு தான் வராங்க. ஆனா காலத்துக்கு காலம் இந்த ரீல்ஸ் ஃபேமஸ் ஆகும், யாராவது ஒருத்தர் ட்ரெண்ட் ஆவாங்க, ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது,
2: அடையாளம் இல்லாம போயிடும்.
1: இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாக்காக நாம சும்மா வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு குரல் வித்தையை காட்டிக்கிட்டு இருக்குது நல்லமா, இல்ல நம்ம நமக்கான திறமையை வெளிக்காட்டி நம்மளோட திறமையை வெளிக்காட்டுவதன் ஊடாக சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகுறது கரெக்டா இருக்கும்? இதுதான் இன்றைய தினம் நம்ம வந்து கேட்க போகிறோம்.
2: நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102-77-5001, கதை போட 0102-77-5111.
1: அப்படி இல்லைன்னு சொன்னா டக்குனு ஃபேஸ்புக் வாங்க. சோசியல் மீடியா பத்தி பேசும்போது ஃபேஸ்புக் இல்லாம எப்படி வந்தீங்கன்னு சொன்னா வசந்தம் பேச்சுக்குள்ள வாங்க. அங்க வந்து நீங்க சொல்லுங்கக்காக ஒரு அழகான பதிவு போட்டிருப்போம். அதுல வந்து அழகான ஒரு பையனும் சுமாரான ஒரு
2: சுமார்ல சொல்லக்கூடாது கொஞ்சம்
1: போட்டோ இருக்கும். அந்த போட்டோ கீழ என்ன பண்ணுங்க, டக்குனு கமெண்ட் தட்டி விடுங்க. சோசியல் மீடியால வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக எதையாவது ஒன்னு செய்யறதா, இல்ல நாமளோட தனித்துவமான திறமையை வெளிக்காட்டுவதனூடாக நம்ம ஃபேமஸ் ஆகலாமா? சரியா?
2: ஓகே.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: இன்றைய தினம் நாம கேட்டுக்கிறோம், இந்த சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா எதையாவது ஒன்று பண்ணி நாமளும் எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணி ட்ரெண்ட் ஆகிடுவோமா? அப்படி இல்லைன்னா நம்மளோட திறமையை வளர்த்து அந்த திறமையை காட்டுவதனூடாக வந்து நம்மளோட திறமை வந்து ட்ரெண்ட் ஆகட்டுமா? இதை வந்து பேசுறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அழைப்பினூடாக.
3: சாந்தி கோவிந்தராஜா, வணக்கம்.
4: வணக்கம்,
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
4: ஆமா, நான் சொல்ல போயிருந்தேன். அதாவது அத மீடியாவில போடுறவங்க ஒரு நல்லதை சொல்லி போட்டால் நல்லவங்க மற்றவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, நல்ல செயற்பாடை போடும்போது அவர்களுக்கு ஒரு திருந்துவதற்கு வாய்ப்பும் யோசிப்பதற்கு ஒரு எண்ணம் வரும். நீங்க சொன்னது போல் இந்த வாழ்க்கையை பத்தி தெரியாத சின்ன பய வாழ்க்கை இப்படி என்னும் போது தகுதி, அவன் அதுக்கு தகுதி இல்லை. ஆனா போட போகின்றாரென்றா அதை யோசிக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே அடுத்தவங்க திருந்துவதற்கும் அடுத்தவங்க அதை மேலும் அவருடைய வளர்ச்சியை தொடர்ந்து செல்வதற்கும் அந்த மீடியாவில் நல்ல செய்தியை போட்டா தான் நல்லது. நல்லதை கேட்குமா? நல்லவர்களை நாடுமா? இவ்வுலகம் என்பது போல் நல்ல நிலத்திலே நல்ல விதை முளைத்தது போல் அந்த சோசியல் மீடியாவில் யாராவது இருந்தாலும் நல்லதை போட்டு மற்றவருக்கு ஒரு குழுப்பிடிச்சும் மற்றவர்கள் ஒரு ஒழுங்கான முறையில் நடந்து கொள்வதற்கான செயற்பாடுகளை சொல்லும் போது அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மிகவும் நல்லா இருக்கும் என்பதுதான் இந்த கருத்து.
2: நன்றி, நன்றி, நன்றி உங்களோட கருத்துக்கு. சரி, ஸ்ரீ சூபி, பாத்தீங்கதானே அவங்களும் அதான் சொல்றாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க, ஆனா யாரு சொல்லணும் அப்படிங்கறது எனக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயத்தோட சேர்த்து இன்னொரு விடயத்தையும் வந்து நாம ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அதாவது வீக்கெண்ட் ஆனாலே டக்குனு என்ன பண்றது, வீக்கெண்ட்லாம் இல்ல, இரவு நேரங்கள் ஆனாலே வண்டிகளில் ஏற வேண்டியது, நூறுக்கு வண்டியை முறுக்க வேண்டியது, வேகமாய் செல்ல வேண்டியது. வேகமாய் செல்லும் போது வேக கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். வீதியில இருக்கிற மாதிரியான வீதி சமிஞ்சங்கள் எல்லாம் பின்பற்றி என்ன பண்ணும், நடந்து கொள்ளணும், இல்லைன்னா வீதி விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீதி விபத்து எப்படி ஏற்படுது, இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து பாடசாலை மாணவர்களுக்கு கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா அடுத்த தலைமுறை அவங்க தானே. இந்த செயற்பாடை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோட இருந்து ஐடி நூடக வலையமைப்பு வந்து டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு செயற்பாட்டின் ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கு வந்து கருத்தரங்கள் அது மட்டும் இல்லாமல் வீதி நாடகங்களோட வந்து இது தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தடுத்த வாரங்களையும் பல பாடசாலைகளையும் விஜயம் செய்யறதுக்காக இருக்காங்க, இங்கெல்லாம் போறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு அறிய தருகிறோம். அப்படி இருக்கும்போது கேட்டிருக்கிறோம், சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குரல் வீதியெல்லாம் காட்டுறதா, இல்லை நம்மளோட திறமையை காட்டுறதுனுடாக அந்த திறமையை ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு நாம் என்ன பண்ணோம், நாமளும் ட்ரெண்ட் ஆகிறதா அப்படிங்கிறதான் கேட்டிருக்கோம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
3: அளிக்க வேண்டிய இலக்கு 0102-7750 கதைப்பட 0102-7501
2: அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் சோசியல் மீடியாவினோட கூட இணைந்து கொள்ளலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: அவர் ஸ்ரீ சுபி, நீங்க சொல்லுங்க. வெளிக்காட்டும் அதனூடாக ஃபேமஸ் ஆகும், அதனூடாக வந்து ஒரு நல்ல விதத்தை வந்து மக்கள் மத்தியில சோசியல் மீடியாக்குள்ள வந்து விதைப்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறதான் கேட்டிருந்தோம். சோ அதுக்காக வந்து நீங்களும் என்ன பண்ணலாம்,
3: கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கடிக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 01 2 7 5 0 0 1, கதை போல 01 2 7 5 1 1 1.
2: சரி, இப்போ கடவுளையில இருந்து தேவி வந்திருக்காங்க, சாதாரண தேவி இல்ல, விமலா தேவி வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் ரெண்டு பேருக்கு, இன்னுமே காலை வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்ல சுகமா இருக்கேன்.
2: சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க
3: உங்களுடைய கருத்துக்கள்.
4: அதாவது சொசைட்டி அதுல வாரதெல்லாம் தன்னை பெருமைப்படுத்துறதுக்கு தான் வாரது அதுல. ஆனா 100க்கு 2-3 தான் உண்மையா இருக்கும், மத்ததெல்லாம் பச்சை போய் தான். அத பார்த்து போறவங்க அத கீழதான் போவாங்க. நம்ம திறமைய காட்டணும், நமக்கு எது ஏழும், எப்படி உழைக்கணும், எப்படி வாழணும், நமக்கு எது செய்ய முடியுமோ அத காட்டணும். நாங்க திறமையா இருக்கிறதுக்கு நம்ம கை காலத்தை நம்ம ஊக்கத்தை காட்டும். அதெல்லாம் போய் நான் இப்ப ஒரு சாதனை படைச்சிருக்கேன், சொல்லவா?
2: சொல்லுங்க.
4: நான் இப்ப நோயாளி தானே பாக்குறேன். ஒரு அம்மாவை 8 வருஷம் எத்தனை பேர் வந்து பாத்துருக்காங்க. ஆனா இப்ப லாஸ்ட் நான் வந்து 1 மாசமும் 10 நாளும் ஆயிட்டு பேச இயலாது, எழுப்ப இயலாது, நடக்க இயலாது. இப்ப நான் அவங்களை எழுப்பி உட்கார வச்சிட்டேன், பேச வச்சிருக்கேன்.
2: சூப்பருங்க.
4: எல்லாத்தோட பேசுறாங்க.
2: சூப்பர்.
4: நாக்கு வந்து மடிஞ்சு இருந்தத நீவி எடுத்து அவங்கள பேச வச்சிருக்க.
2: ஓ வா வா.
4: எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இங்க உள்ள டாக்டர் மாரே எல்லாம் வராங்க. ஆனா நான் எதுக்குமே போட வேணான்ட்டேன், என்னைய பெருமை காட்ட வேணான்னு இருக்கேன். நான் இன்னைக்கு அந்த வீட்டுல தான் இருக்கேன் நான் இப்ப.
2: சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். சரி, நன்றி நன்றி நன்றி உங்களோட கருத்துக்கு. அப்படிங்கறதுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லலாம்.
3: அது மட்டும் இல்லாம இப்ப முக்கியமான விஷயம் என்ன சங்கர்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா அப்படின்னு நாங்க எடுக்கும்போது வந்து ரீல்ஸ்ல நிறைய வந்து நாங்க என்ன எதிர்பார்ப்போம்னு சொன்னா, வியூஸ் போறது, லைக்ஸ் வர்றது. இதை வந்து நாங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணினா நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்களும் கூட ஒரு போஸ்ட் ஒன்று உதாரணமா ஒரு ஸ்டேட்டஸ் நாங்க வச்சிட்டோம்னு சொன்னா, அது எத்தனை பேர் பாத்திருக்காங்க, யார் யார் பாத்திருக்கா, எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு. இது வந்து பாக்குறது வந்து ஒரு அடிக்டாவே மாறிடுச்சு.
2: அடிக்டாவே மாறிடுச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேத்தெல்லாம் என்ன ட்ரெண்டிங்னு சொல்லுங்க. நடிகர் அஜித் குமாரை இல்ல கார் ரேசர் அஜித் குமாரை சந்தித்தார், எல்லாம் டைட்டிலா எழுதி சோசியல் மீடியாக்குள்ள போன. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மைக் முன்னாடி வந்துருவாங்க, வார்த்தைகள் சொன்னா இன்ற தினம் இப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க, இதனூடாக என்ன படிப்பினை உங்களுக்கு கிடைக்குது, நாம செய்யற தொழில அப்படின்னு எதையாவது அடிச்சு விட வேண்டியது, பத்து லைக்க வாங்க வேண்டியது. இதே புலமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்படி எல்லாம் இல்லாம என்ன பண்ணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, கிளாஸ்கல்ல வந்து தண்ணியை நிரப்பி அதனோடாக ஒரு பாடல்களை வந்து இசைத்து காட்டிக்கிட்டே இருப்பான். எனக்கும் நல்ல பழக்கம் அந்த பையன். இப்போ ரீசெண்டா வந்து ஏஆர் ரகுமான் அவர்களோட ஒரு பாடலை வந்து அவன் அதே மாதிரி வாசித்ததுக்கு பிறகு ஏஆர் ரகுமானோட ஃபவுண்டேஷன்ல இருந்து அவரை கண்டாக்ட் பண்ணி, ஏஆர் ரகுமான் அவங்களுமே அவரை கண்டாக்ட் பண்ணி, இப்போ நேற்று முன்தினம் நினைக்கிறேன் ஏஆர் ரகுமானோட ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. லாஸ்ட் டைம் எலன் வாக்கர் ஸ்ரீலங்கா வந்திருந்தப்போ கூட அந்த ப்ரொமோஷன்லயும் கூட அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருந்தான்னு சொன்னா, பங்கெடுத்திருந்தான். சோ அது அவரோட தனித்திறமை,
3: திறமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்.
2: அவனோட தனித்திறமை வெளிப்படுத்தினாக அவன் ஃபேமஸ் ஆகி ஒரு புது விஷயத்தை என்ன பண்றான்னு சொன்னா, மோட்டிவேட் பண்றான் எல்லாருக்கும். அப்ப மத்தவங்களும் பாப்பாங்க, ஓ இது மாதிரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான விஷயங்களை, அந்த மாதிரியான ஆட்களை வந்து ஊக்குவிப்போம். இது எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். சோ நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த பாட்டு கேட்கறதோட வந்து இணைந்து கொள்ளுங்க.

0: மக்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க. பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு நீங்க சொல்லுங்களோட இணைந்திருக்கிறீங்க. நேரம் இப்போது 9 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியின் பாலமுனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தனியார் பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பாலமுனையை பிறப்பிடமாகவும் அட்டாளச்சனை 8 அக்கறையை வசிப்பிடமாகவும் கொண்ட 4 பிள்ளைகளின் தந்தையான அப்துல் சமது முஃபாரிஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மற்றொரு உள்நாட்டு செய்தி. கம்பஹா அஸ்கிரிய பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வெண் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த சாரதி கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார்
2: தெரிவித்துள்ளனர்.
3: அமெரிக்க அவசரகால மேலாண்மை முகாமையின் பணியாளர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க உத்தரவிட்டதன் மூலம் டிரம்ப் நிர்வாகம் சட்டத்தை மீறியுள்ளதாக சான் பிரான்சிஸ்கோ மாவட்டத்தின் நீதிபதி சுசான் எஸ்வெல்ட் தீர்ப்பளித்துள்ளார். குறித்த அமைப்புக்கும் அதன் பணியாளர்கள் மீதான அதிகாரத்தை பறித்ததன் மூலம் ஆயிரக்கணக்கான பேரிடர் நிர்வாக பணியாளர்களை குறைப்பதற்கு முகாமை வழிநடத்தியதன் மூலமும் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை,

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க. இந்த தினம் கேட்டுக்கிறோம் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய விடங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி விமர்சிக்காமல் நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்களோட தனிப்பட்ட திறமைகளை சோசியல் மீடியாவில் பகிர்வதன் ஊடாக நீங்களும் ட்ரெண்ட் ஆகி அந்த விஷயத்தையும் ட்ரெண்ட் ஆக்கலாமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க, ஹெமோமேனவா தேவாலே மாத்தினோ ஏவாலேங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்லை ஒரு வரவேற்பு கிடைக்குங்கிறதுக்காக குரல் வித்தையெல்லாம் காட்டலாமா அப்படிங்கிறதான் கேட்டிருந்தோம், பகிர்ந்து கொள்ள சொல்லியிருந்தோம். அளவில் ஏற்படுத்துங்க 0312 775 0031 அல்லது 0312 775 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா
3: எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ எங்க கூட பேச வணக்கம்
4: வணக்கம்
2: அருள்மலே.
4: தங்கச்சி
2: அன்னதானம் செய்ய போறாவோ? காலையிலே பசிய தூண்டாதீங்களே. அருள்மொழி, கருத்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பருத்தித்துறை வடையை அனுப்பி விடுங்களே வசந்தத்துக்கு.
4: கடவுளுடைய கருத்துகள் போறது பேர்புகள் அடையணும் எனக்கு ஆசை இல்ல. என்னுடைய மனசு ஆறுதலுக்கு எல்லாரும் தெரிஞ்ச உள்ளட்டு பண்ணிட்டு அந்த தனித்துவமான ஒரு செயற்பாடுதான் அது வடிவாய்ப்பா இன்னும் சிறப்பா வந்து கொண்டிருக்கு. கடவுள் தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்ப நாளை பொருள் வசனம் இன்றைக்கு வரும், அது இல்லாமையுமே இன்றைக்கு கடவுள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அது அது இறைவன் செய்யலன்றுதான் நான் சொல்லணும். அதை வந்து கொண்டே இருக்கு, நான் கொண்டு கொண்டே இருவேன். எனக்கு அது விருப்பம், எல்லாரும் உண்மையா எல்லாரும் அது மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன பொறுத்தவரை அதுதான் இது. ஆனா சந்தோஷம் அது தனித்துவம் மட்டும் நான் சொல்லுவேன்.
2: நீங்க என்ன பண்ணலாம், என்ன தெரிஞ்ச அளவுல நீங்க இந்த சிரிச்சு ஒரு வீடியோ போடுங்க, ட்ரெண்ட் ஆகிரும். சரி, நன்றி அருள்மொழி. நன்றி அருள்மொழி. வந்துட்டு போயிருந்தாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. பொதுவாக அந்த சோஷியல் மீடியாக்கள் வந்து ஆதிக்கத்தை அதிகமாக்குனது வந்து இந்த கோவிடின் பிறகு தான். கோவிட்ல லாக்டவுனில் எல்லாரும் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தங்களோட திறமையில வெளிக்காட்ட நிறைய விடயங்களை பண்ணாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம சொல்லும் போது இப்போ இலங்கையில் அந்த மாதிரி விடயங்களை பண்ணும்போது சமையல் அப்படிங்கிறது மிக பிரபல்யமாக மாறிடுச்சு.
3: நிச்சயமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
2: எது, ஆண்கள் சமைக்கிறதா?
3: இல்லை இல்லை, பெண்கள் சமைக்கிறது கற்றுக்கிறது.
2: கற்றுக்கிறது, ஆனால் அது ஆண்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? இருந்தாலும் பரவாயில்ல. இலங்கையில் கூட ஒரு சகோதர மொழியை சேர்ந்த ஒரு நபர் இருந்தார். அவரும் சமையல் வீடியோக்கள் எல்லாம் போட்டு போட்டு ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மிகப்பெரிய ஒரு யூடியூபராகும் மாதிரி அது மட்டும் பெரிய ஹோட்டலே வச்சிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து மாறலாம். இல்லை நமக்கு வந்து நல்லா பேச வரும் அப்படின்னு சொன்னால் நல்ல கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். சரியா, இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து மினிந்து கொள்ளுங்கள்.

இல்லாத நிலையில் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் ட்ரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: அபுலாசன்
2: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர். மகோத்சவ பெருவிழா
3: பிள்ளையார் துழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: ஜேசினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்களோடு இணைந்திருக்கிறோம். சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிறதுக்காக எதையாவது ஒரு குரல் வித்தியை காட்டிடலாமா, இல்ல நம்மளோட தனிப்பட்ட திறமைகளை காட்டுறதுனுடாக சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கி அந்த விஷயத்தையும் ட்ரெண்ட் ஆக்கலாமா அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். நீங்களும் அழைப்பு மேற்கொண்டு எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் உங்களோட கருத்துக்களை. 0312750501 அல்லது 0312750511 அப்படிங்கிற நம்பருக்கு.
3: அப்படியே சொன்னா எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப இங்க கூட பேச வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இது?
2: பிரேமா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் சுகமாக சூப்பரா இருக்கிறோம். பிரேமா நீங்க சொல்லுங்க.
4: என்னன்னு சொன்னால், இப்ப சோசியல் மீடியாவில வந்து எல்லாரும் சங்கட பிரபலமா போகணும் சொல்லித்தான் அதுல ஈடுபடுறது. அவையல் வந்து அதுலதான் பிரபலமாகணும் எல்லாரும் படிச்சு பட்டம் பெற்று டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி பல உத்தியோகங்களை சௌகரியங்களை எல்லாம் பார்க்கணும் மட்டும்தான் விரும்புறாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப சும்மா தங்களை தாங்கள் மேக்கப் பண்ணி அப்ப இல்லாத இதுகளை எல்லாம் சோசியல் மீடியாவில போட்டு தங்களை தாங்கள் ஃபேமஸ் ஆகணும் என்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களாயும் இருக்குது. ஆனா அது ஒரு தவிர்க்கக்கூடிய விடயம் தான். ஆனால் அதை தவிர்க்கிறது யார்? அதை தவிர்க்கிற ஒருவருமே தவிர்க்கல. நாங்க காலகாலமாய் கலைச்சு கொண்டுதான் இருக்கணும். பிள்ளைகளும் வீடுகள்ல இருந்து இந்த வேலையெல்லாம் கூடுதலா விடுவாங்க.
2: இதே வேலைதான் இல்லையா? வீட்டு வேலை செய்ய சொல்ல செய்யறது இல்ல.
4: வீட்டு வேலையை ஒன்றுமே செய்யறது இல்ல. பொம்பளை பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது. சமைக்க மாட்டோம். வீட்டுல வந்து பெரியாக்கள் வயசு போன ஆண்கள் பெண்களை மாதிரிய நாங்கள்லாம் வீட்டு விதமாக செய்ய வேண்டி இருக்கு. அவையல் வந்து ஒரே சோசியல் மீடியாவில ஈடுபடுறதும் சும்மா பணங்களை எல்லாம் தேவையில்லாம தானே செலவழிக்கிறது. பண விடயங்கள் மற்றது உழவுகளுக்குள்ள சும்மா தங்கம் ஒரு விரிசல்கள் அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த சோசியல் மீடியாவில ஃபேமஸ் ஆகுறது வந்ததும் செய்கிற முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது வந்து அவைத்தான் எவ்வளவோ முன்னேற்றங்கள் இருக்குது, சில எவ்வளவு முன்னேற்றங்களை காணலாம். ஆனா அவைகள் அதை பற்றியும் கூட குறைவாக தான் இருக்கு.
2: சரி, அது சரி, அது சரி, அது சரி, சரி. நன்றி, நன்றி அம்மா உங்களோட கருத்துக்கு. நன்றி, நன்றி. அவங்க சொன்னதுல ஏராளமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வீட்டு வேலை செய்ய சொன்னா செய்யறாங்கல்ல. இப்ப இதுவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்க வீட்டை கிளீன் பண்ண போறேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வீடியோ போறனா மட்டும் வந்துடுறது இல்லையா? சரி, பரவாயில்ல. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க, அதுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. சூப்பரான கருத்துக்களை சொல்லுங்க. சரியா, வணக்கங்களை மட்டுமே வாரி வழங்காம கருத்துக்களையும் சொன்னீங்கன்னு சொன்னா அதை வந்து கருத்தா சேர்த்துக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம்.
5: Bonjour, boys and girls.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
2: பிறந்த நாளை கொண்டாடும் நவரச நாயகன் கார்த்திக்.

0: இறங்கிக்கிறேன்.
1: ஹலோ, உங்க பேரு?
0: பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு.

0: நீங்க சொல்லுங்க. நேயர்களின் கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். ரொம்ப நேரமா யாரெல்லாம் பேஸ்புக்கினோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவே இல்லை. அதனால எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம பாத்துருவோம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. யாரையும் பதில இருந்து இதயரத்னம் வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி, இருவருக்கும் அன்பான வணக்கம். கால நேரத்தில் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லி மஸ்கேலியா லக்ஸப்பானை சேர்ந்த டிலாக்ஷன் நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடினாராம். அவரை வாழ்த்துவோர் அம்மா கௌரி, சாமிமலை சிங்காரவத்தை, டி கே தினேஷ், அஸ்வினி குடும்பம், உறவுகள் அனைவரும் வாழ்த்துறோம், பல்லாண்டு வாழ்க என்ன அப்படின்னு சொல்லி அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறாங்க.
1: அதே போன்று அன்பான நீ கால் நீர் வணக்கம் சொல்லி அக்கறை பற்றி போப்டில சிறந்த நிஷார் வந்திருக்காங்க, மற்றும் அன்பு வணக்கங்களோட தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் வந்திருக்காங்க. அன்பான காலை நீர் வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடுதான், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுதுன்னு சொல்லி பட்டித்திடல இருந்து கமலஹாசன், யசோதா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.
0: அன்பான கால நேர வணக்கம் சங்கர், ஸ்ரீ ஷூபி, பாடல் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. இனிய கால நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் செங்கலடியில. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், ஸ்ரீ ஷூபி, அன்பான கால நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி பாடல் தெரிவுகள் அருமை, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோட நானும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கமல் வந்திருக்காரு. கமல் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. இனிதான காலை நேர வணக்கம் சொல்லி ஜான் சித்திரன் வந்திருக்காரு. அடுத்ததாக
1: அன்பான காலை நேர வணக்கம் இருவருக்கும், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி போனாங்கள் ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க, மற்றும் இனிமே காலை நேர வணக்கம் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க.
0: நிஷா மாவனன் இணைந்திருக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாம் இணைந்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீ ஷூபி, நாம் வந்து இன்றைய தினம் கேட்டிருந்தோம் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பொதுவாக ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட தனித்திறமான திறமையை காட்டி அதனூடாக அதையும் ட்ரெண்ட் ஆக்கி அந்த விஷயத்தையும் ட்ரெண்ட் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான கருத்தை தெரிவிக்கிறதுக்காக இறுதியாக ஒருத்தர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்
2: அன்பான பாசத்தமிழ் வணக்கங்கள். நான் பதுளை செந்தகுலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன்.
0: எப்படி இருக்கீங்க ராசமாணிக்கம் ராஜேந்திரன்?
2: தேவையில்லாத, அதாவது 175 விதமான பதிவுகள், நான் என்ன சட்டப்படுறேன், என்ன கதை சட்டப்பட்டிருக்கேன், நாளைக்கு எங்க போறேன், அங்க போனேன், அந்த மாதிரியா விடயங்களை எது தேவையில்லையோ அவற்றை தான் பதிவிடுகிறார்கள் இல்லையா. நாங்கள் ஒரு தொடர் ஊடகம் என்கிற போதே நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு தேவையான நல்ல தகவல்களை, எதிர்காலத்துக்கு தேவையான தகவல்களை, செய்திகளை, மற்றது எதிர்கால முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு பிரயோசனமான விடயங்களை தேடி பார்ப்பதற்காகத்தான் அந்த ஊடகங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். இப்பொழுது அது போய் நாங்கள் என்ன சாப்பிடுகிறோம், நாங்கள் என்ன கதை சட்டை போட்டிருக்கிறோம், நான் அழகா இருக்கிறேனா என்று கேட்கிறதான அந்த தலை பகுதிகளை தான் பதிவிடுகிறார்கள்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி உங்கள் கருத்துக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீ ஷூபி, பொதுவாக இப்ப இந்த சோசியல் மீடியா அப்படிங்கும் போது சோசியல் மீடியால இப்போ எல்லாருமே ட்ரெண்ட் ஆக வேண்டிய, இல்லது எல்லாருமே பிரபல்யம் ஆகணும் அப்படிங்கிற ஆசையிலேயே தான் எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்க. சரியா, கையில ஒரு போன் இருந்துச்சுன்னா போதும், ஏதாவது பண்ணிடணும், நாலு பேர் நம்மளை பாத்துடணும் அப்படிங்கிற ஒரு தேவைங்கிறத விட ஒரு ஆசை ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஆசையும் ஆர்வத்தையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு நல்லா பேசுற திறமை இருக்கும், நிறைய கதை சொல்ற திறமை இருக்கும், கருத்துக்கள் சொல்ற திறமை இருக்கும். இல்ல ஒரு சிலர் வந்து நிறைய எடுத்து வணக்கம், நான் இன்னைக்கு இதை பேச போறோம், பார்க்க போறோம்லாம் இல்லாம சும்மா ஏதோ ரெண்டு வரி சொல்லிட்டு போவாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு. அதனூடாக வந்து அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கான ஒரு நல்ல விமர்சனங்கள் வரும் அவங்களுக்கு. அதனால
1: பேசுறதையும் தாண்டி ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து சிறப்பா சிம்பிளா சொல்றாங்க.
0: சில நேரம் வந்து சாதாரணமா என்ன சொல்றாங்க, நண்பர்களே வணக்கம் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி எது எப்ப யார எங்க கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னு தெரியாது. ஆனா நமக்கான ஒரு இடம் வரணும் அப்படின்னா அதுக்கான சரியான பாதையில நம்மளோட திறமை, நம்மளோட என்ன சொல்றது, இந்த நம்மளோட இயல்பு இதுதான், அது வெளிப்படுதுன்னா பிரச்சனை கிடையாது. நாம வந்து மத்தவங்களை மாதிரி மாறி இமிட்டேட் பண்ணி அதுதான் நாம அப்படின்னு சொல்லி வெளியில போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இப்ப சோசியல் மீடியால இருக்க எல்லாரும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாங்க. அமெரிக்கால நடக்கிற சண்டைக்கும் கருத்து சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கும் கருத்து சொல்றாங்க, ஒரு படம் வந்தாலும் விமர்சனம் சொல்றாங்க. டேய், யாருப்பா நீங்க எல்லாம், எங்கப்பா இருக்கிறீங்க, எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கான ஒரு விடயம் இருக்கும், அந்த வேலையை செய்யுங்க. அந்த வேலையின் ஊடாக அந்த வேலைக்கும் உங்களோட பேருக்கும் ஒரு புகழை தேடிக்கொள்ளுங்க சோசியல் மீடியாவின் ஊடாக அப்படிங்கறத சொல்றோம். மத்தபடியாக இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு, இப்ப நார்த் கொரியால ஒரு விஷயம் இல்ல சவுத் கொரியால

0: அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, எனிவே இன்றைய தினம் வந்து நம்ம பேசின தலைப்புல வந்து நம்ம சொல்ல வர்றது உங்களோட தனித்துவமான திறமையை வெளிக்கொண்டுவதன் மூடாக அதை சோசியல் மீடியால காட்டி என்ன பண்ணுங்க, ட்ரெண்ட் ஆகுங்க, இல்ல ஒரு கொஞ்சம் 10 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 10 ஃபாலோவர்ஸ்க்கு உண்மையா இருப்போம் இல்லையா?
1: நிச்சயம். இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு நாங்களும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகிறோம்.
0: விடைபெறும் நாங்கள்
1: நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி,
0: நான் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வாரோம் மக்களே.

0: நேரம் காலை 10:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: வார நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: குஷ் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்த விமான பயணி ஒருவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்து விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான பசுமை வழியின் ஊடாக வெளியேற முயன்ற பொழுது சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளவர் மாத்திரை வெளிகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் ஆவார். சந்தேக நபர் நேற்று மாலை தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளார். இதன் பொழுது அவர் 668 கிராம் குஷ் போதைப் பொருளை 3 பொதிகளில் தயாரித்து தான் அணிந்திருந்த சட்டையில் மறைத்து நாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார். இந்த போதைப் பொருள் தொகையின் மதிப்பு 66,80,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அவர் கொண்டு வந்த குஷ் போதைப் பொருள் தொகையும் கட்நாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர் வழங்கல் அமைச்சின் தகவலின்படி கொழும்பில் உள்ள வீடமைப்பு திட்டங்களில் 40% 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குள் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்வகிக்கப்படும் 96 வீடமைப்பு திட்டங்கள் காணப்படுவதாக பிரதி அமைச்சர் TP சரத் தெரிவித்துள்ளார். அவற்றில் மோசமான நிலையில் உள்ள வீடமைப்பு திட்டங்களை புனரமைப்பதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள சில வீடமைப்பு திட்டங்களுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு திட்டங்களை நிர்மாணிப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் தமது ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஆகியன இணைந்து உடனடி வலுவான புதிய மற்றும் புத்திசாலித்தனமான பதிலடிகளை கொடுக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹட்டாமி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய மேஜர் ஜெனரல் அமீர் ஹட்டாமி தனது நாட்டின் இரட்டை படைகளுக்கும் இடையே நிலவும் ஒற்றுமையை எதிரிகளின் சதித்திட்டங்களுக்கு எதிராக நாட்டை காக்கும் இரும்பு கேடயமாக செயற்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனுத்தியாள செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: மக்கள் சூடிய மகுடமே
0: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த

செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய மகுடமே.

நம்ம தியேட்டர் இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: எனக்கு ஒரு வழி புறக்காதா? எல்லாருக்கும் வழி புறக்கிறது. நான் டெய்லி யாதேவி ட்ரெயின் மாய் தடமாறி கொண்டிருக்கேனே. இப்படி சொல்லி சொல்லி எவ்வளவு நாள் டாபுளாச்சு? உனக்கு வெக்கம் இல்லையாடா? டெய்லி வாடே பேசிட கடைசியில் அழுவுறு. யோசி பாப்பம், அன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரணும். என்ன ஆனால் தான் அவங்களுக்கே காலம் வருதுன்னா எங்களுக்கு வராதா? சோமதாச சின்னத்தானே பேசின வாயும் போட்ட கையும் வாங்கின பையும் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி பாப்பம் உடப்படாய். கேம் அமைச்சே தான் தீரணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அபிலாஷன் தாரு செய்ப்புள்ளாட்ட மவன் அபிலாஷன் தாருன்னு காட்டித்தான் தீரணும். பழிக்கு பழி. உடமாட்டேன் உடமாட்டேன். எவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு ஏமாத்திட்டான். உடமாட்டேன்னா கடவுள் ஈஜார் எனக்கு செல்லிக்கார். சும்மா சொன்னார் பாப்பம் ஒரு காலம் வரத்தான் போகுது.
1: பொன்னான வாழ்வு மண்ணாகி போனா துயரம் நிலைதானாயரம் நிலைதானா? என்னதான் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தவன் சந்தோஷமா செத்து போயிடணும் அப்பா. எந்த துன்பத்தையும் அவன் அனுபவிக்க கூடாது. அதுதான் எல்லாம் வெள்ள இறைவன்கிட்ட நான் ரொம்ப வேண்டது.
0: இறைவன் கிட்ட வேண்டி நீங்களா? நான்
1: என்ன நீ எப்ப வந்த?
0: நீங்க பாட்டு படிக்கலே ஆரம்பித்தலே பக்கத்துல இருந்து உங்களுக்கு எங்களை விளங்காதே. நானா
1: எப்பவுமே துன்பத்தை பற்றி சிந்திச்சு வாழ்ந்தா சுகமா வாழலாமடா.
0: இங்க நானா சிந்திச்சா இருக்கிற ரோக்கத்துல இருக்க அத்தனை நோயும் சுகர்ன்றான் பிகர்ன்றான் கொலஸ்ட்ரால்ன்றான் மாஸ்டர்னா எல்லாமே வருதே. நானா உனக்கு இல்லையா வருது? நானா
1: இவன் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் எங்கட உடம்பு எல்ல கவனமா இருந்தால் சரிதானியடா.
0: இங்க நானா கவனமாக அதை குடி இதை சாப்பிடு அதை சாப்பிடுறேன். காலையில பான் வாங்கும் வசதி இல்ல, பொல் ரொட்டி திங்க வசதி இல்லாத அவனுக்கு எப்படி தானா செட்டா? உங்களுக்கு என்ன
1: வசதி இல்ல? வசதி இல்லையண்டு எல்லா இடத்துலயும் போய் தாரது எல்லாத்தையும் பாய்க்குள்ள விட்டா பிரச்சனை தான். இப்ப என்ன
0: என்ன செய்ய? நமக்கு இல்லாடி கிடைக்கிறதையாவது சாப்பிடணும்னு சொல்லி அதை விட்டு உங்களுக்கு என்ன? நானா மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுன்னு மாயும் உங்களுக்கு இனி லண்டன் கனடா ஆஸ்திரேலியா?
1: உண்மைதான் மாமி இருக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை?
0: எனக்கு வேலை எங்களுக்கு அமைஞ்சிச்சு மாமி. அம்மிமா இல்லையா மவள் அப்படின்னா மாமி. அப்படி அம்மியா வச்சுலயா குத்துறாங்க மாமி.
1: இப்ப மம்மியை தான் எடுக்கிறதும் இல்லையா? அம்மியும் எடுக்கிற இல்ல மம்மியும் எடுக்கிறது இல்லையா?
0: மெஷின்ல போயிட்டு என்ன
1: எல்லாம்
0: என்ன செய்ய? எனக்கு மட்டும்தான் நல்ல காலம் வருது.
1: சரி சரி சொல்லி சொல்லி சொல்லி.
0: நேபாள பாத்தீங்க தானே? நானா
1: ஓ நல்லா இருந்தோ.
0: ஓ நல்லா இருந்துச்சு. அதை பார்த்த பொறவா இப்படி செய்யப்படாது இப்படி நெய்யும் அப்படி நோக்கம் வார இல்ல. நான்
1: நேபாளுக்கு நான் ஒண்ணும் செய்யலையடா. கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன்.
0: தெரிவிச்சீங்கன்னா
1: பனிமலைக்கு?
0: பனிமலை அது புழுதான பனிமலை.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: நேபாள பார்த்தாவது திருநாண்டு பார்த்தா அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரன். நேபாளம் ஒருத்தன் காதலிக்க கம்மலை பிச்சு போயிட்டியா, இவன் அனுப்பிந்தா காதையும் சேர்த்து கழட்டி கையில் எடுத்துப்பான். சரி பாப்பாம், எல்லாருக்கும் இறைவன் நீக்கான், இறைவன் ஒருத்தன் ஈகதானி செய்யலான்.
2: அபிலாஷன், நானா இந்த கூட்டாளி ஸ்ரீபால தான் அங்க இருந்தவன், அவன் தப்பித்தான்.
1: ஸ்ரீபால் என்ன,
2: நேபாள ஸ்ரீபால் தப்பித்தான் சொல்லிதான் நான் அறிஞ்சனா, அதுல ஸ்ரீ சந்தோஷம்.
1: அண்ணிய நீங்க போயிட்டு இருக்க என்ன, நானா அந்த
2: இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் ஒரு விதமான உதய மூமடா, அவங்களோட மூஞ்சியல்
1: கண்டுபிடிக்கிறதா? ஓ, நான் செவத்துல சாத்தி சப்பியாக்குன மூஞ்சியல்மா இல்லையா?
2: அடிக்கடி போய் விழுந்துருவாங்க உங்களுக்கு சோறு.
1: சரி சரி, நான் அதை செல்ல, நான் சொல்லிப்பேன் அந்த அப்படி நடக்க போக எங்களுக்கு
2: பழைய. இந்த நேபாளுக்கு உனக்கு எப்படி தெரியும்?
1: நான் பாக்குறதுதான டிவியோல அப்படி வேணும், பக்கத்து வீட்டு டிவியில எட்டி பாக்குறேன்.
2: சவுண்ட வச்சு கேப்பேன், கேள்விப்பட்டு நீ வாசிக்க மாட்டேன் கேட்டேன்.
1: பாக்குறதுக்கு வாசி, அதுல வாசிச்ச காலம் போயிட்டு நானா
2: உள்ளே வைக்கலாம், வெளியில வந்து போடலாம். இப்ப வந்து ஒரு பார்வைக்கு இதே மாதிரி தானேடா,
1: அதிகம் உங்ககிட்ட வந்து கண்ணை புடுங்கி கையில
2: இலவசமா செய்தாரண்டா.
1: வைவேனா,
2: பிரேமம் மட்டும் வாங்கி தர, நீ லென்ஸ மட்டும் போட்டுக்கோ.
1: ஐயோ, என்ன மேல இருக்கிற பாசன்னா, பிரேமியம் உங்களுக்கு வாங்க வசதி செப்பட்டு கொடுக்க மாட்டீங்களா?
2: இல்ல இல்ல, என்னன்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்டோட பிரேம் ஒன்று இருக்குது, அத உனக்கு தந்தா நீ எனக்கு கிளாஸ போட்டு கழுவுதானே.
1: ஒன்னு
2: செய்ய முடியாதா?
1: ஐத்த ஒவ்வொருத்தனை பேச வைக்கிறீங்களே, கேட்க வைக்கிறேன். மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு நேரம் தபாங்க தப்பு பண்ணிட்டோமே, இது நல்ல இல்லையே அப்படின்னு தோணும் தானே?
2: தோணாது, தோணவே கூடாது.
3: ஏ சொல்லே அழகே விலகே, கலகட்டி போறவள இருடி திருடி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: மக்கள் கூடிய மகுடமே
0: மகோற்சவ பெருவிழா
2: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலு, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
3: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அந்த இடத்துக்கு வாரானே இல்லையே, திருந்துறானே இல்லையே, ஊராவட்டும் நீயே என் பொண்டாட்டி கையேண்டு சும்மாவா சொன்னா சுல்தான் இல்லை. இருந்தாலும் நாங்க விடப்படாய், நாங்க கேமுண்டு அமைச்சுதான் ஆகணும்.
2: நானா இந்த கொழும்புல கிட்டத்தட்ட 94 ஆண்டுல இருந்து இப்ப 32 வருஷம் வரைக்கும் நான் பேரும் புகழோட என்னடா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: நான்
2: வரும்போது ஒரு ஷாப்பிங் பேக்கோட தான் கொழும்புக்கும்
1: வந்தேன்.
2: ஒரு
1: ஷாப்பிங் பேக்.
2: ஆனா இன்னைக்கு 40 அடி கெண்ட நேர் 4 வேணும்னா எந்த சாமான முழுக்க ஏத்துற வேண்டாம்.
1: ஆனா அது எப்படினா
2: அதுதான் உனக்கு தேவையில்லாத கதை. நீ ஏன் எந்த இதா நீங்க இன்றைக்கு வந்து இவ்வளவு இந்த பிரச்சனையாலே உனக்கு ஒண்ணும் சேராம இருக்கு. மற்றவன் எப்படி எப்படி என்று கிண்டி கிண்டி தானே இன்றைக்கு கிண்டதுக்கும் ஒரு அலை வாங்கிலாம நீ நிக்கிற.
1: இல்ல நல்ல இடத்துக்கு தான் வந்து நீங்க ஷிப்பிங் பேக்கோட வரக்கொள்ள
2: நாங்க வந்துதான் இந்த நாட்டை திருத்தோணுமன்ற எண்ணத்துல ஷாப்பிங் பேக்குக்கும் 10 ரூபா கொடுத்து வாங்க சொல்லி வச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்க வந்த மாதிரியே மறக்கப்படாது.
1: ஐயோ ஐயோ, நானா நீங்க கோவில் குளம் போறாளா?
2: என்ன
1: அருமையான கொள்கை,
2: வந்தத மறக்கப்படாது, செய்யறத சரியா செய்ய வேணும். அந்த வகையில நான் செய்திருக்கிறது சரிதானியடா அபிலாஷன்.
1: அதெல்லாம் சரிதான். நீங்க ஷாப்பிங் பேக்கோட வரக்கூட மறந்தானல, பெரிய ஆளா இருந்த என்னைய உங்களுக்கு நினைவிக்கா நானா?
2: அந்த காலத்துல நீ பெரிய ஆளா இருந்ததுக்கு காரணம் நீ வச்சிருந்த சாமி. அந்த சாமிய வச்சு அதுக்குள்ள சனம் எல்லாம் போட்ட காசை வச்சு நீ வாழ்ந்த. அந்த கதையெல்லாம் ஒரு பழைய கதை. இப்ப அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இல்லையே, அதுல பஸ்ல நின்று போறதுக்கு சனம் வருதா? இப்ப நேர வெள்ளவத்தில இருந்து சொகுசு வசில 3500 ரூபாய் 3000 ரூபாய் புக் பண்ணி போறாங்கல்ல.
1: நீங்க மட்டும் இவ்வளோ பெரிய ஆளாகும் போது பெரிய ஆள் ஆயிண்டு அப்படி
2: வாய மூடு.

ரீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: உண்மையே பேசவே விடமாட்டானே. கஷ்டமாய் வந்தவனுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்து வளர்த்தேன்னு தெருவுக்கு கொண்டாந்து இப்ப அவன் புகழ பாடுறான். என்ன செய்ய பாப்பம் அபிலாஷன், நீனும் சோர்த்தாண்டா திங்கிறாய், புண்ணாக்கா திங்கிறாய் அபிலாஷன். இதுக்கு படம் பாப்பம் மாறான் பேசி பாப்பம் வில்லனானா?
2: ஓமோ ஓம் ஓம் ஓம்.
1: சரி அதெல்லாம் போகட்டும்.
2: அது எப்படி போறது, எங்க போறது?
1: இல்ல இல்ல,
2: இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுமே வேணாமுன்னு சொல்லித்தானடா இந்த கொழும்புக்குள்ள வந்தன. ஆனா வேணாமுன்னு சொன்னது ஒவ்வொன்றும் 14 கோடி 16 கோடி விளங்குதா? பரப்பு 6 கோடி 3 கோடி என்றான். எனக்கு 1 கோடியே எண்ணினது வாழ்க்கையில இல்லையடா.
1: நாங்க தெரு கோடியில தான்.
2: அதனால இன்னைக்கு இந்த சொத்து பத்துகள் மேல மதிப்பற்ற ஒரு நிலைமையில நான் இருந்தேன் சொல்லி இருந்தான். ஆனா இன்னைக்கு மதிப்பு எங்கேயோ போயிட்டடா.
1: ஐயோ, நானும் அவங்களை பாக்குறதுக்கே கஷ்டமே. நானா அப்புறம் இப்படி
2: பழையில இருக்கிற தேங்காய் மட்டையை புறக்கி வித்தா காணுமாடா? அதே இடத்துல வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒவ்வொரு நிலங்கள்லயும் போய் விழுகிற அந்த மாம்பழத்தை புறக்கி நான் காணுமாடா? எத்தனை வழியாலேடா வருமா? ஊரா நல்லா இருக்கிறானடா, என்ன புகழ்ந்து பேசுறாங்கடா. ஆனா என்னோட ஒரு விளக்கெண்ண இருக்குது. ஐயோ, அதுக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. வலுவி வலுவி ஒரே வலுக்கிற வாடுதா.
1: யாரு நான்? அது
2: அபிலாஷன்.
1: வியாபாரம்
2: எப்படி கத்தி அழுது கொஞ்சம் காசுகள் கிடைக்கும்.
1: அழுகுறதுக்கும் காசு கொடுக்கறானா?
2: இது எல்லாத்துக்கும் பேக்கேஜ் தானேடா.
1: அதுக்கு கூட நானா நானா கிடைக்கும் உங்களுக்கு?
2: ஐயோ, அப்படி ரொம்ப சொன்னீங்க.
1: சொந்த கதை தான்.
2: 15,000 ரூபாய் உனக்கு உடனே ஒன் தி ஸ்பாட் பே பண்றாங்க.
1: வெளிநாட்டுல
2: இருந்தேன் பாட்டிகள் வருது.
1: இந்த கண்டக்கும் அவங்களுக்கு அதான் வருதான்?
2: எல்லா விஷயங்களும் திறமை என்ன இருக்கோ அதுக்கேத்த பட்ஜெட்டை போட்டு நான் குடுத்துட்டு போயிடுறேன். எந்த வேலை
1: இவ்வளவு பணக்காரன் ஆகணும்?
2: நீ ஒண்ணுக்கு யோசிக்காத நடைப்ப புரளைக்கு.

0: நேரம் காலை 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கியின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையின் கடன் வேலை திட்டத்தின் 7வது மீளாய்வு குறித்து கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை கனிமப்பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனம், மின்சாரத்துறை, ஒழுங்குமுறை அதிகார சபை மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகளுடனான சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள்

0: கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல்கள் வரும் செப்டம்பர் 23 தேதி வரை தொடர அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று புதுடெல்லியில் இடம்பெற்றுள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் 18th பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன ஜனாதிபதி வருகை தந்திருந்த பொழுதே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன் பொழுது தலைவர்கள் இருவரும் திறந்த மனதுடன் நேர்மையாகவும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் சீனாவும் இந்தியாவும் பங்காளிகளாக செயற்படுவது தொடர்பான முக்கிய உடன்படிக்கையும் எட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் சீனா இந்திய உறவுகள் எப்பொழுதும் மூலோபாய மற்றும் நீண்டகால நோக்கில் பார்க்கப்பட்டு வருவதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் ஸ்திரமான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா ஜனாதிபதிக்கு 4 யோசனைகளை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவும் சீனாவுடனான உறவுகளை மூலோபாய மற்றும் நீண்டகால நோக்கில் கருத்தி செயல்படுவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மதிய நேர பிரதான செய்திகளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்கள் ஏனிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: அம்மா தியேட்டர் தொடர்கிறது.
1: வீட்டுல போய் அழுகுறதுக்கு காசு சம்பாதிக்கிறது கூட நோக்கத்தில் இவ்வளவு பணம் மீந்தாலும் அதையும் பாரு. இந்த கடவுள் வந்து நேரடி எங்களுக்கு செல்லாம இவனுக்கு செல்லி இவன் எங்களுக்கு 15,000 அடி இவ்வளவு அடிச்சு பாரு. சரி வரப்படாய், இவனுக்கு ஒரு நாள் வரும், அந்த வீட்டுல நாங்க சிரிக்கணும், சிரிக்கிறதுக்கு காசு கொடுக்கற காலத்தை உருவாக்கணும். போயிட்டானே போயிட்டானே அப்படின்னு சொல்லி சிரிக்கணும். பாப்பம் கடவுள் ஈகான் இல்லண்டி சின்ன கதை உள்ளி முதலாளி அஜி தேவையில்லா படிக்க போயிட்டு அவன் அதுக்கு ஏதாவது செல்வான் செல்ல குலைவா.
2: மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அவன் அப்படித்தான நினைச்சு கொண்டிருக்கிறான். ஏதோ நம்மட மூளையாலே நம்ம இவ்வளவு சொல்றதுக்கு வளர்ந்து கொண்டே போறோம். இந்த வளர்ச்சியே இல்லாம அந்த இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கவன். சொல்லு சொல்லு சொல்லு வந்து நிக்கிறேன்.
1: நல்ல ஐட்டா, நீங்க அந்த இறைவன் சொல்லக்குள்ளே நான் வந்துட்டேன்.
2: அவன் ஒற்று பிரச்சனை இல்ல, முதல் தான் கஜால போக கேட்டு இருந்தவன் தண்ணியல் போகுது அது வருது இது வருதாண்டு. இப்ப அவன் வீடு எந்த வீடு எந்த பிரச்சனையும் இல்ல, இறைவன் சரியா இருக்கிறான்.
1: அவர் சரியா இருக்கான், எங்க பக்கத்துக்கு தான் கண்ணை துறக்கிறாரே இல்ல
2: முகே பக்கத்து வீட்டுக்காரன் பேரிடா இறைவன்
1: காகம்
2: பறக்குது, நட்சத்திரம் இருக்குது,
1: அதை தாண்டி மேல கடவுள் கடவுள்
2: ஓ கடவுளா. இவன் அந்த யாரோ வாங்கினவன் செவ்வாய் கிரகத்தை வாங்கினவன்டாங்க,
1: அவரை வாங்கிடுவான் செவ்வாய் கிரகம்.
2: யாரோ ஒரு சாமியார் வாங்கினாங்கடாப்பா,
1: அது இவர் எங்க வித்யாவந்தன். அவர் இருக்கிறார் தானே நானா,
2: ஆண்டவர் இருக்கிறாரோ அவர், அவர் எல்லாம் பார்த்துக்கொண்டு
1: இருக்கிறாரோ. நன்மை மாதிரி தீமைக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் தானே,
2: அவர் தான் ரெண்டையுமே கொடுக்கிறாரு.
1: ஆனா அவர் வந்து எங்களுக்கே தானே நானா கொடுக்கிறாரு,
2: என்ன செய்யறவன கொடுக்கலாம்
1: என்னை பாக்கலக்கா, நான் எப்படி பசங்க போட்டு பாருங்க.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது. அபிலாசம் சிரிச்சு பென்ஸ் கார் போறது அவன் பார்க்க கண்ணாடிய திறந்து ஹாய் பில்ஸ் அப்படின்ற செல்ற காலம் ஒன்று வரப்போம். இவன் கண்ணாடி பின்னுக்கால ஓடி வாரத நான் சைட் கண்ணாடியால பார்த்து இந்த பாக்கெட்ல 1000 ரூபீஸ்
1: என்னதான் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க வேணும் அப்பா. காசுகள் பணங்கள் அது வரும் போகும். ஆனா சரியான முறையிலான கல்வியை கொடுக்கிறவன் தான் சரியான தாய் தகப்பன். அதைத்தான் என்னாலே சொல்ல முடியும். இத இப்ப வந்து
2: கொஞ்சம் பரவாயில்லை.
1: அந்த படிப்ப வந்து முதல்ல நமக்கு இருக்க வேணும். உனக்கு இல்லாத தானே பிள்ளைகளுக்கு கொடுக்கோம் நினைக்கிறேன். அதனால உன்னாட்டு இல்லாதது எப்படி பிள்ளைக்கு வரும்?
0: அதான் தான் ஸ்கூலுக்கு சேர்க்க போறேன் பிள்ளை.
1: இப்ப வந்து நல்ல ஸ்கூல்கள் சேர்த்து விடலாம், அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு இருக்கும். பிள்ளை படிக்கதோ இல்லையோ, பிள்ளை படிக்கிற பேரை சொன்னா ஸ்கூல் பேரு அங்க தனி எல்லா மரியாதையும் கிடைக்குமடா.
0: என்ன சொல்றேன் அது பாத்தியமாக்கும் தெரியும் உனக்கும் தெரியும்.
1: இல்ல இப்ப அப்படி
0: என்ன சொன்னீங்க?
1: அதனால இப்ப ஸ்கூலுக்கு போய் நாங்க ரெண்டு பேரும் உண்டு, நாங்க எந்த பிள்ளைய நான் வளர்க்கிறோம், இந்த பிள்ளைய நீ வளர்க்கறன்னு சொல்ல முடியுமா?
0: லைட் அண்ட் சின்னவும் பேச போக்குள்ள முனப்புள்ள கத்தத்தான்
1: என்ன விளங்க இல்ல
0: பாப்பா. அது இல்ல பாப்பா, அதோட இனி என்ன பிள்ளை ஸ்கூல்ல சேர்க்கல, பெரிய ஒரு ஸ்கூல்ல
1: நான் ஒன்று சொல்றேன் கேளுண்ணா, வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஸ்கூல்ல சேர், எந்த பிள்ளையும் எங்கேயும் படிக்கும். ஆனா இந்த பிள்ளை ராயல் ஃபேமிலி தானே, நாங்கள் ராயலா தான் சேர்ப்போம்.
0: நீங்க அந்த வசதி, நானும் எங்கட பக்கத்து வீட்டுல போட்டா அஞ்சு தானே வீட்டுக்கு ஓடி வருவான் நானா பசி பசின்னு சொல்லி.
1: எல்லாம் அப்ப வீட்டு செலவு
0: வீட்டை விட்டு பிள்ளைக்கு எவிய கொடுத்தா அவன் படிச்சு வந்து வீட்டை வாங்கிடும், நல்ல இடத்துக்கு வந்துட்டா.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அள்ளுவோரு விஷயத்த சின்ன இந்த புள்ளையும் படிக்க வச்சு அவன்களுக்கு கொண்டு கூட வித்த வாங்கி இருந்தான். அவன் வாயாலே தெரியாம எனக்கு விஷயத்த சொல்லிட்டான். 13 பேச்ச கார்பாக்கில் பாப்போம். நானா சொல்லபிலாசன் அந்த நீங்க சின்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நானும் அந்த விஷயத்துல நான் முடிவெடுத்துட்டேன். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ரெண்டுக்கு இருக்கலாமடா விளங்குதா. அதுல இருந்து ஸ்கூல் கிட்ட இனி கிராம சிவரை பிடிச்சு கிடிச்சு அவருக்கும் ஒரு கணக்க கொடுத்தா நீ அங்கேயே கணக்காலையும் இருந்தேன்னு சொல்லி ஒரு துண்டு எழுதி தர்ற மாதிரி அவரோடையும் பேசிட்டேன். மொத்தம் 2 கோடிக்கு வீட்டை வித்து 50 லட்சத்தை நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து 1.5 லட்சத்துக்கு நீ உன் வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் நீ இருந்து பார்க்க போற. 50 லட்நீ சரியான முறையில படிச்சிருந்தா ஏன் என்னோட இருந்து எந்த கழுத்தை அறுக்கிற.

0: கூடிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
4: You hold the key to my heart. Wasn't the FM.
0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
5: கணக்கு தப்பாயிக்கு ஆட்ட கடிக்குமா ஆட்ட கடிக்கு மனுஷனை கடிக்கிற மாதிரி மறுபடியும் அந்த பொத்திக்கு
6: வந்திருக்கேன். அவர் நல்ல வசதியா தந்துக்கிறார். அது பிரச்சனை இல்ல. அவர் ஓல்ட் பாய்ஸ் இல்லையீங்க. அவர் சேர்த்து கொள்றீங்களா? சரி சரி சரி, அதெல்லாம் சேர்க்கிறார். அவர் இதுகளுக்கெல்லாம் முன்னுக்கு நிக்க கூடிய ஆள் தானே, இதையும் பின்னுக்கு நிக்கிற ஆள் இல்ல. சரி, அதுக்கு 1 மில்லியன் தருவார். ஆமா ஆமா, ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே.
5: பழைய மாணவர் சங்கம், இன்னும் பழைய மாணவர் சேர்த்துட்டானுடா. நானா, நான் அந்த உஷ்கூட பேருந்தரியா படிச்சதும் இல்ல, எப்படி நானே இன்னும் பழைய மாணவன் சேர்ப்பான்?
6: இப்படியான இடத்துல உன்னை உள்வாங்கி உன்னையும் ஒரு மனுஷனா சேர்க்கிறாங்கன்னா நீ அதுக்கு எவ்வளவு தூரம் அதுக்கு மரியாதை கொடுக்க வேணும்? இப்படியா சொல்றது வெளியில?
5: இல்ல இல்ல, அதுக்கே கோபட வேணா.
6: நாளைக்கு உன் புள்ள வந்து நீ எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு திருப்பி கேட்டா நீ என்ன சொல்லுவ? நானும் இந்த ஸ்கூல்ல படிச்சேன். அதோட அந்த புள்ள கப்சி பாய முடியும். அடே, எந்த அப்பாவும் இவ்வளவு ராயல்ல தான் படிச்சிருக்கிறான் சொல்லி
5: மாணிக்கம் வைரம் பலரூடி என்னென்ன
6: அதனால இல்ல. மாணிக்கம் வைரம் எல்லாத்தையும் காசு இருந்தா தான் நீ வாங்கலாம். இன்றைக்கு நீ காசால வாங்குற அளவுக்கு நீ ஃபேமஸ் ஆயிட்ட. விளங்குதா? இது எல்லாத்துக்கும் உங்களோட வாப்பா உமா செஞ்ச ஒரு பெரிய ஒரு கொடையடா.
5: புண்ணியம் புண்ணியம்.
6: அந்த காலத்துல அவங்களும் இவ்வளவு தூரத்துக்கு உனக்கு ஒரு வீட்டையும் தந்து இன்னைக்கு அந்த வீட்டை வச்சு நீ வாழலாம்ன்றத நீ நினைக்காம இன்னைக்கு உண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி நீ சிந்திச்சதானே, அப்பதான்டா நீ ஒரு மாணிக்க கேள்வி
5: துளங்குற. அவங்க அப்பா அம்மா விடுங்க, நீங்க நானா நீங்க பாருங்க.
6: நாளைக்கு உண்ட பிள்ளைகளும் சொல்லணும், எந்த அப்பா அம்மா உண்மையில இந்த கல்விக்காக இவ்வளவு செலவழிச்சாங்களே.
5: விஷயம்
6: இல்ல, பிள்ளை வந்து பப்ளிக்கா ஸ்கூலுக்கு தான் போகும். இதெல்லாம் உள்ளால செய்யற விஷயங்கள்.
5: என்ன குழப்பீங்க? மறுபடி உள்ளாலே
6: ஒரு வாரம். இவ்வளவு காலமும் நீ செண்டு கோடிக்கு வித்த கதையா யாருக்கும் சொன்னியா?
5: இல்ல, யாருக்கும் சொல்ல.
6: வீடு எவ்வளவுக்கு வித்தன்னு சொல்லி இத பப்ளிக் பண்ணினியா?
5: ஒருத்தனுக்கு சொல்ல.
6: ஏன் பண்ணல? செண்டு கோடிக்கு வாங்கின வீட்டை எத்தனை ரூபாய்க்கு வாங்கினு சொல்லி அவங்க அந்த டீட்டில் எழுதி இருக்கிறாங்க. சொல்லு பாப்பம், 1,13,00,000
5: வாங்கினேன்னு
6: எழுதி இருக்கிறாங்க.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்னத்தான் பில்ல தவறு நினைச்சாலும் கூட நல்ல ஒரு விஷயத்த செஞ்சான். என் புள்ள ரெண்டு பள்ளிக்கூடம் போற பாக்கல, இன்னைக்கு அப்படி சந்தோஷம். பேக்க பின்னுக்கு மாட்டிக்கொண்டு டைய போட்டுக்கொண்டு போயிட்டு என்னையும் பழைய மாணவனாக்கி, இந்த மனுஷனை வந்தா என்ன செல்ற அப்பா அட்டி கீர கைட்டா அணைக்கும் மாதிரி எனக்கு இவ்வளவு பெருமை. உஸ்கூல என்னையும் மெம்பராக்கி என்னையும் கூப்பிட்டு என் பிள்ளைகளையும் படிக்க வச்சு இந்த மனுஷன், இவருக்கு நான் செல்ல செல்லப்படாய் சிலத்தான் கட்டுவேன். சில கட்டின பரவாயில்ல காக்கா.
2: சிலாசன்
1: நானா
2: என்னன்னு சொன்னா உனக்கு ஒரு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும்.
1: சொல்லுங்க.
2: நீ அதை பிள்ளையா நினைக்கப்படாது.
1: இல்ல இல்ல நானா
2: என்ன கோவிக்கப்படாது.
1: இல்ல சி
2: என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு சொல்லி நீ மனவேதனைப்படப்படாது.
1: ஐயோ நானா நீங்க என்ன எனக்கு ஏசுவா போறீங்க இல்லையே.
2: இந்த ஆக்டிவிட்டியை கொஞ்சம் மாத்த வேணும்.
1: என்னென்ன ஆக்டிவிட்டி?
2: அதாவது உன்னுடைய இந்த நடைமுறை விஷயங்களை கொஞ்சம் மாத்த வேண்டி இருக்கு.
1: அது கூடவே பிறந்தே தானே, நான் அதை எப்படி மாத்துவேன்?
2: ஆனா பிள்ளைகளுக்கா வேண்டி மாறத்தானேடா வேணும்.
1: அது செய்யத்தான் ஆகணும்.
2: பிள்ளைகளுக்கா வேண்டி இவ்வளவு மாற்றத்தை செய்தனே உன்ன மாத்தாட்டி வேலையிலே.
1: என்னமா என்னா
2: நீ கொஞ்சம் அந்த பிராண்ட் சப்பா தொண்டு போட வேண்டி வேற.
1: பிராண்டட் சப்பாத்து என்ன?
2: அதாவது கொஞ்சம் தெரியும் தானே, கொஞ்சம் நல்ல சரி போடுற மாதிரி ஒரு சப்பாத்து.
1: ஒரு 1000-1500
2: இல்ல இல்ல அது இல்லாம ஒரு 36,000-40,000 தான் வெறும். ஒரு காலக்கு இல்ல ரெண்டு காலம்
1: ரெண்டு காலக்கும் ரெண்டு காலம்
2: அத போடையே உனக்கு ஒரு தனி லுக் ஒன்று வந்துடும். மற்ற ஒரு பிராண்டட் பெலிட் ஒன்று அடிக்கணும். இந்த நேரம் சரத்தோட போடையில
1: சரம் போடை
2: சரம் போட்டு வெளியில இறங்கவே கூடாது.
1: எடுக்க மாட்டான்
2: விளங்குதா? நல்ல டீ ஷர்ட், நல்ல அழகான நீட்டான செட் விளங்குது. அதுக்காண்டி பூவை போட்டு இதை போட அப்படியே உடுக்கப்படாது.
1: சரி, இவ்வளவு சப்பாத்து வாங்க ஒரு இது ஒரு 1,000-3,000 வாங்குற பெருசு
2: இல்லையா? அதே 9,000-10,000 அந்த செட்டுகள் தொடங்கும்.
1: 9,000 ரூபா
2: அது கண்ணாடி கடையிலே இருக்கடா. அங்க போன தெரியுமா கொஞ்சம் பொஷ்ஷா இருக்க வேணும்னா அதுக்கு இது மாதிரி தருவாங்க.
1: பொஷ்ஷாய்க்குன்னா செய்யத்தான்
2: அப்படி தானே போன முன்ன மீட்டிங்க கூப்பிடுவாங்க.
1: ஷர்ட் கண்ணாடி சாரமே ஓகே. என்ன
2: மற்றது கொஞ்சம் ஒரு கார் ஒரு டிரைவருக்கு வச்சிருக்க வேணும்லாங்களா?
1: காருக்கு டிரைவரா
2: என்ன அவன? நீ போய் இறங்கி போற சரியில்லை தானே அபிலாஷன்.
1: அதுக்காக ஓவர் பந்தா இக்குமா?
2: நீ பந்தாவான் இப்படித்தான வாழ்க்கை வாழணும். நீ ஆசைப்பட்ட நீ
1: ஒரு நாளைக்கு 300 ரூபா மணிக்கு ஒரு டிரைவர் ஒன்று எடுத்தா சரி? என்ன
2: இல்ல அது இப்ப பார்த்தேன், இப்ப கொஞ்சம் ஒரு பேச பழகிட்டேன். 300 ரூபான்றது 3,500 ரூபா சொல்றது அது விளங்குற. அப்படி கொடுத்தா சரி, அதை விளங்குதா? சாப்பாடு நீ கொடுக்க வேணும். இனி அவனுக்கு நீ தங்குற இடம் திங்குற இதெல்லாம் கொடுக்கறதானே? தங்குறக்கு திங்குறவங்க கொடுத்தா உன்னுடைய நிப்பானு.
1: ஐயோ சரி எல்லாம் சரி, என்ன பிள்ளைகளுக்காக செய்ய
2: தடே? இப்ப இவ்வளவு இப்ப இவ்வளவு காசுகளையும் பற்றி நீ என்ன செய்ய? நீ அனுபவிக்கிறேன் தானே அனுபவிக்கலாம். நல்லா தானே இருக்க வேணும். அபிலாசன் தான் ரெண்டு பிள்ளைகளை படிப்பிச்சா நல்லா வாழ்ந்தான். பிள்ளைகளை அதாவது இந்த தரையில நடக்க விடையிலையாப்பா. ஏறினா கார், இறங்கினா கார், அதுவும் பிராண்டட் கார்.
1: நான் கன உலகத்துல பறக்குறேன். நானா
2: அப்படி தானட வாழ வேணும் அபிலாசன். இந்த வாழ்க்கைய வாழ்றத வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அவன் வாழ்ந்தான், அதே மாதிரி அவன் மறைந்தான். இப்படிதான் இருக்க வேணும்.
1: நான் எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பில்லோட செய்யறது சரி, இப்பதான் விளங்குதான் அந்த குப்பை குப்போட செய்யற மாதிரி பணக்காரவங்களோட சேர்ந்தா தான் எனக்கு
2: சேருவாரோட சேர்ந்தா சேரடி விழாதுன்றது உண்மை.
1: இனி நான் என்ன உங்களையும் தாராளம் பிரிக்கிறான். நானா
2: பானும் பருப்பும்.
1: ஐயோ

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஐதான் செல்றே, அகத்தின் அழகு முகத்தின் தெரியுமாயினா இந்த நேரம் பில்லக்கு ஏசினாலும் கடைசி நேரத்துல என்னையும் கரை சேர்த்து எந்த புள்ளவளையும் கரை சேர்த்து மனுஷனுக்கு நாங்க கோவில் கட்டணும், கட்டித்தான் ஆகணும்.
2: அபிலாசன்
1: நானா
2: இல்லான்னு நான் சொல்றேன் செய்யறேன்.
1: ஒரே ஒரு கண்டிஷன், இதையும் செய்துட்டு என்று சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல். இந்த கோச்சில கழித்து வைக்கணுமா?
2: அப்படியெல்லாம் நீ செய்யலன்னா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்ன அவ்வளவு தூரம் ஒரு இங்கிதம் தெரியாமையா நீ இருக்கிற, உனக்கு இப்படி எல்லாம் நான் சொல்லத்தானா வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மனசு கவலையா இருக்கு.
1: கவலைப்படாத, கவலைப்பட நான். நீங்க எனக்கு என்ன தோகமா செய்ய போறீங்க, ஏமாத்தா போறீங்க,
2: அது என்னன்னு தெரியாது, உனக்கு தெரியும் தானே. ஆனா நீ நல்லா இருக்க வேணும். இன்றைக்கு பாரு எவ்வளவு தூரம் இன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்க, எங்க இருந்து வந்தான், எப்படி அப்பா புள்ளைய, இவன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாரா, பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறாரா, நேபாள்ல இருந்து வந்திருக்கிறாரா, இப்படி தானே பேசுறாங்க.
1: ஆனா இந்த நீங்க சொன்ன அந்த உட்டு போலும் கார் டிரைவரோட போகல, நானா குடு இவளும்
2: பெற்றோர்கள்
1: அவங்களுக்கு
2: பழைய மாணவராக இருக்கிறேன்.

0: மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா, நீ வந்து வாழ்க்கையில பிரின்சிபல் ஆகப்படாது, குறிப்பா ஒரு வருஷத்துக்கு பிரின்சிபல் ஆகப்படாது.
1: என்ன மாறகதை இல்லையா? நானா
0: நீ டீச்சர்ஸோடான இப்ப பிரின்சிபல் டே போக போது செய்தா பிரின்சிபல் டே போவோம்
1: இல்ல? நாங்க போயிட்டு சும்மா நான் தான் இப்படி மாதிரி.
0: நோ நோ நோ நோ நோ, ஐயோ, ஒரு நாளும் நாம இப்ப இவ்வளவு காலம் வாழ்றோம், நாங்க போய் ஜனாதிபதியை சந்திக்கிறோமா?
1: இல்ல இல்ல இல்ல,
0: அதே மாதிரிதான் பிரின்சிபலையும் நாம நினைச்சுக்கணும். பிரின்சிபலை சந்திக்கவே தேவையில்லையா?
1: நானா
0: நம்ம கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க, அவங்களோட நம்மளோட விஷயத்த கலைப்பாங்க, பேசுவாங்க, அதோட விஷயம் முடிஞ்சது. அவங்களுக்கு படிப்புக்கிற விஷயம்
1: கோபப்படுவான தெரியாம கேக்குறேன்,
0: தெரியாம கேக்காது தெரிஞ்சுக்க.
1: என்னன்னா பிரின்சிபலோட மட்டும் பேசுவேன் என்ன சொல்றீங்க?
0: பிரின்சிபல் வந்து நிறைய விஷயங்களை கேட்பாரு, கேட்ட உடனே நீ எல்லாத்தையும் ஏதாவது உளறுவாயில உளறுவேன், பிறகு ஓல்ட் பாய்ஸ் இதுல இருந்து முன்ன விளக்கிடுவாங்க, இந்த பிள்ளையையும் விளக்கிடுவாங்க, பிறகு சிக்கிற நரோட்ல நிக்கலாது. நம்மள விஷயங்கள் எல்லாத்தையும் நாம சொல்ல, அவங்க நிறைய படிச்சவங்க நிறைய விஷயங்களை கேட்பாங்க, அது உனக்கு தெரியும்.
1: ஐயோ, நானே இந்த புத்தி கட்ட இந்த நேரத்துல நான் போய் பேசி இருப்பேன். இந்த கொஞ்சத்துல நான் போயிட்டு சும்மா பிரின்சிபல் கிட்ட பேசி நோண்டி ஆயிப்பேன். தங்கமான மனுஷர், அர்த்தம் இல்லாம சக்தி, அர்த்தம் இல்லாம பேச மாட்டார். தங்கமான ஆளு, நல்ல நேரம் நான் போயிட்டு உள்ளது பில்லா மார்க்கெட் அப்செட் ஆகி.
0: அபிலாஷன்,
1: நானா
0: நான் இப்ப உண்மையிலேயே நான் பேங்காக் போறேன்டா.
1: எங்க? நானா
0: பேங்காக்
1: போறேன்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி தலைமையில் அனுராதபுரத்தில் பிரம்மாண்ட பேரணிகள் 2 இன்று. அமைச்சர் விஜித ஹேரத் தாய்லாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம். பல மாகாணங்களுக்கு இன்றும் கனமழை, வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை. கட்டுநாயக்கவில் பல லட்சம் பெறுமதியான குஸ் போதைப்பொருடன் வர்த்தகர் கைது. ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாட்டு வருவாய் 748 மில்லியன் டாலரை எட்டியது, மத்திய வங்கி தெரிவிப்பு. இந்தோனேசியாவில் 840 பயணிகளுடன் சென்ற கப்பல் மாயம். இந்தியா இலங்கை அணிகள் மோதிக்கொள்ளும் மகளிர் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டி இன்று.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது அஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி என்னும் தலைப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் அனுராதபுரத்தில் 2 பிரதான மக்கள் பேரணிகள் நடைபெறவுள்ளன. முதல் பேரணி பிற்பகல் 2 மணிக்கு கஹட்டகஸ்துக்கிளிய வாராந்த சந்தை வளாகத்தில் நடைபெறவுள்ளது. அதேவேளை இரண்டாவது பேரணி பிற்பகல் 4 மணிக்கு நொச்சியக்கம சிங்காராகம விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். இக்கூட்டத்தில் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து தொழில் அமைச்சரின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நாளை தாய்லாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயத்தின் போது அமைச்சர் விஜித ஹேரத் தாய்லாந்தின் தொழில் அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் பதில் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தொழிலாளர் ஒத்துழைப்பு பற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தாய்லாந்தின் இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்துவது தொடர்பான ஒப்பந்தம் ஆகிய இரு முக்கிய ஒப்பந்தங்கள் இதன்போது கையெழுத்தாக உள்ளன. சுற்றுலா, வேலைவாய்ப்பு, தொழிலாளர்களின் இடப்பெயர்வு மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும்

0: இருநாட்டு மக்களிடையான தொடர்புகளை அதிகரிக்கவும் இந்த விஜயம் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்துக்கு நாளை பயணமாக உள்ள அமைச்சர் விஜித் தகரத் எதிர்வரும் 16 தேதி வரை அங்கு தங்கியிருக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 686,000 ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப்பொருடன் வர்த்தகர் ஒருவர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தறை வெளிகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய வர்த்தகர் ஆவார். தாய்லாந்தின் பெங்கொக் நகரிலிருந்து வருகை தந்த இவர் விமான நிலையத்தின் பசுமை பாதை வழியாக வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது சந்தேக நபர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். தான் அணிந்திருந்த காட்சி சட்டையின் பக்கவாட்டு பைகளில் 668 கிராம் குஸ் போதைப் பொருளை 3 உருண்டைகளாக சுருட்டி மறைத்து எடுத்து வந்துள்ளார். கைதான சந்தேக நபரும் போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமத்திய மத்திய சமரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் மாத்தறை வரை ஆங்காங்கே மழையும் முல்லைத்தீவு முதல் மட்டக்களப்பு வரை மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை காற்றின் வேகம் மனித அழுத்தத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரை காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். சிலாபம் முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். மீனவர்களும் கடற்படையினரும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இலங்கை கடற்பரப்பில் கடந்த செப்டம்பர் 1 முதல் 11 தேதி வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காத்தாங்குடி நகரில் போலீசாருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட கூட்டு சோதனையின் போது 44 தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். இச்சோதனை நடவடிக்கைகளின் போது 26 டிங்கி படகுகள், 1 கெப் வாகனம் மற்றும் 2 டிராக்டர்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கார்பே, கிண்ணியா, மூதூர், திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளில் உள்ள கடற்தொழில் மற்றும் நீரியல் வழங்க திணைக்கள அலுவலகங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மூலம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 748.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிடைத்த 680.8 மில்லியன் டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தொழிலாளர்கள் பணம் அனுப்பும் வீதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மொத்தமாக 6.131 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு வந்து கடந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 5.116 பில்லியன் டாலர்கள் கிடைத்திருந்த நிலையில் இந்த ஆண்டில் தொழிலாளர்களின் பண அனுப்புகை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பொது போக்குவரத்து பேருந்துகளிலும் பயணிகள் சீட் பெல்ட் அணிவது எதிர்வரும் செப்டம்பர் 19 தேதி முதல் கட்டாயமாக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சீட் பெல்ட் வசதி இல்லாத பேருந்துகள், சீட் பெல்ட் அணியாத சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக அபராதம் மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பல்வேறு காரணங்களால் தாமதமான இச்சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் 19 முதல் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி கே சந்திரபால உறுதிப்படுத்தியுள்ளார்.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: இந்தோனேசியாவின் ஜாவா கடற்பகுதியில் 840 மேற்பட்ட பயணிகளுடன் பயணித்த கப்பல் ஒன்று தொடர்புகளை இழந்து மாயமாகியுள்ளதை அடுத்து அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. விக்டோர் ரான்ஸ்போர்ட் 8 என்ற பயணி கப்பல் கிழக்கு ஜாவாவின் சுரபாயா நகரிலிருந்து தெற்கு கலிமந்தானின் பஞ்சரமசின் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. பஞ்சமரவின் துறைமுகத்திலிருந்து சுமார் 148 கிலோமீட்டர் தொலைவில் ஜாவா கடற்பகுதியில் பயணித்த போது இக்கப்பல் தொடர்பை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதுடன் பஞ்சவர்மசினில் உள்ள திரிசக்தி பகுதியில் அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டு தேடுதல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை எவ்வித உயிரிழப்புகளும் அறிவிக்கப்படவில்லை. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று புதுடெல்லியில் நடைபெற்றுள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன ஜனாதிபதி வருகை தந்திருந்த போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தலைவர்கள் இருவரும் திறந்த மனதுடனும் நேர்மையாகவும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் சீனாவும் இந்தியாவும் பங்காளிகளாக செயல்படுவது தொடர்பாக முக்கியமான உடன்பாடுகளையும் எட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் சீனா இந்திய உறவுகள் எப்போதும் மூலோபாய மற்றும் நீண்டகால நோக்கில் பார்க்கப்பட்டு வருவதாகவும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் நிஸ்திரமான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக சீன ஜனாதிபதிக்கு 4 யோசனைகளையும் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவும் சீனாவுடனான உறவுகளை மூலோபாய மற்றும் நீண்டகால நோக்கில் கருதி செயல்படுவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: விளையாட்டு செய்திகள்.
0: மகளிர் ஆசிய கிண 20-20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று இரவு 8 மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ளது. பலம் வாய்ந்த இந்திய மகளிர் அணி எதிர்த்து இலங்கை அணி களம் காணுகிறது. 2வது அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றப் போகும் அணி எது என்பதை தீர்மானிக்கும் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ளது.
1: தலைப்புச் செய்திகள்.
0: ஜனாதிபதி தலைமையில் அனுராதபுரத்தில் பிரம்மாண்ட பேரணிகள் 2 இன்று. அமைச்சர் விஜயதகர தாய்லாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம். பல மாகாணங்களுக்கு இன்றும் கனமழை, வளிமண்டல திணைக்களமை எச்சரிக்கை. காற்றுநாயக்கவில் 500,000 பெறுமதியான குஸ் போதைப்பொருடன் வர்த்தகர் கைது. ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாட்டு வருவாய் 748 மில்லியன் டாலரை எட்டியது மத்திய வங்கி தெரிவிப்பு. இந்தோனேசியாவில் 840 பயணிகளுடன் சென்ற கப்பல் மாயம். இந்திய இலங்கை அணிகள் மோதிக்கொள்ளும் மகளிர் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டி இன்று. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தினை மாலை 6 மணிக்கும் மணித்தியாள செய்தியினை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் எஃப்எம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்த தேன் சுவாச காற்றை நிகழ்ச்சி தொடர்ந்து 3 மணி வரை உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு. இனிமே சொந்தங்களை நீங்களும் இனிமையான காதல் பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே எங்களுக்கு நீங்க இப்பொழுது முதல் அழைப்பை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியோடு 01212 115 0001 அல்லது 01212 115 111 கால் பண்ணுங்க. இதே உற்சாகத்தோடு தொடர்ந்தும் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளுங்க. இனிமையான பாடல்கள் தர நான் நிகழ்ச்சியின் வாயிலாக தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான அழகான பாடல் இது.

0: திரைப்படத்துக்காக நடைபெற்ற அருமையான அழகான காதல் பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:22. தொடர்ச்சியாக இதே போல இனிமையான பாடல்கள் வரும் வர தயாரா இருக்கு. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். நல்லா இருக்கிறோம். என்ன பெயர்? தயாளன் அப்படியா? எப்படி இருக்கீங்க? முதல் நேரம் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இனிமையான பாடல்கள் விளம்பர தயாரா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லீவ் அப்படின்னு இல்ல, நீங்களா எடுத்தாதான் லீவ் உண்டு அப்படியா? அடிக்கடி புண்ணியத்தை பத்தி பேசுறீங்க. சரி, கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான விஷயம் தான் நீங்க சொல்றது. இப்ப சொல்லுங்க, அடுத்து ஒரு அருமையான பாடல் கரிசக்காட்டு பூவை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு பாடல் தயாரா இருக்கு. யாருக்காக அந்த பாடல் கேட்கலாம்னு சொல்லுங்க. சரி வருமே,
1: இந்த பாடல் முடியுமா? தாங்க எல்லா உறவுக்கான தாங்க.
0: சரி, ஏன் இந்த பாடல் பிடிக்கும்? சொன்னால் தான் காதலா
1: இல்லக்கா? நம்ம சித்ராமோட பொருள் அழகா, அதே மாதிரி இசை தேவாசை இசை நல்லாவே இருக்கா.
0: சரி சரி, ஓகே, அந்த பாடல் நீங்க அடுத்து இப்ப கேட்கலாம். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி ஆனந்த நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கு. சரி, அவர் விரும்பி கேட்டு ஆசைப்பட்ட அதே பாடலை பாடுத்து.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: பரிச காட்டு பூவிய திரைப்படத்துக்காக இடம்பெற்றமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து இந்த நேரம் 12:36 நிமிடமாகின்ற இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சந்தம் பேசலாம். சரி ஓகே, வந்த நேருக்கு என்ன ஆச்சு, அவங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்தாங்களோ அவங்க எல்லோருக்காகவும் நான் பாடல் தர தரர்கள். இந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் வந்திருக்கிறேன் பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு அந்த சொந்தம் அழைப்பில் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இது? நிகழ்ச்சிக்கு வருவீங்களுக்கு சந்தோஷமா
1: வரவேற்கிறேன்.
0: சொல்லுங்க, ஈடன் லைஃப் எல்லாம் அப்படி போகுது?
1: நல்லா போகுது, அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், அடுத்த பாடல் யாருக்காக நாங்க கேப்போம்?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா ரொசலகம குசராஜ கொண்டு பண்ணு சமூகத்த வசனகுமார் சிலவட்டம் பத்தன ஐயாக்கான வெளிவன செல்வனா அது போல செல்வராம் கிருஷ்ணமத்தான் ஆட்டோ விஸ்வனா உமாச்சந்திரன் பத்ரமல திருமதி ராஜா தஹாராம் நெரில் இஸ்கா அருள்மொழி இந்த நேரத்துல சாம்குமார் இந்த நேரத்துல
0: அனைவருக்காகவும் காதல் அழிவதில்லை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் அடுத்து நிகழ்ச்சியில் ஒலிக்க தரார்க்கு.

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நவரச நாயகன் கார்த்திக்.

Chat them, chit chat, chit.

0: நேரம் இப்போது மதியம் 1 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: அடுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வெளிநாட்டு தொழிலாளர்களினால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்கு 748.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கை ஒன்றில் இதில் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது வளர்ச்சியை காட்டுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு 680.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருந்தது. இதற்கிடையில் ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான வெளிநாட்டில் வசிக்கும் தொழிலாளர்களிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள மொத்த பண பரிமாற்ற தொகை 6,131 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மத்திய வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தோனேஷியாவுக்கு சொந்தமான ஜாவா கடல் பகுதியில் இன்று காலை காணாமல் போன பயணிகள் கப்பலை மீட்கும் குழுவினர் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மீட்புக் குழுவினர் இதுவரையில் 103 பயணிகளை மீட்டுள்ளனர். எவ்வாறாயினும் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 140 பயணிகள் காணாமல் போயுள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. சுரபாயா நகரிலிருந்து பாஞ்சான்ஸ்மைக் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பலில் விபத்தில் நேர்ந்துள்ளதாக இதில் 243 பயணிகள் பயணம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.

0: பாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: காதல் பாடல்களோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா வசந்தத்தில் இணைந்திருக்கிறோம். என் சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது மதியம் 1:11 ஆகிற இந்த நேரம் அழைப்பில் வந்து எங்களோட நீர்கொழும்புல இருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறார். நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஜேசுதாஸ்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன்.
0: சரி, இன்னைக்கு வேலையா லீவா உங்களுக்கு?
1: இன்னைக்கு லீவு.
0: லீவு, சரி. பொழுதெல்லாம் அப்படி போகுது?
1: நல்லபடியா போகுது.
0: சரி, இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? வீட்லயா, வேலை செய்யற இடத்துலயா?
1: நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன்.
0: வெளியில இருக்கீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் வெளியில போற ஐடியா இருக்கா? ஈவினிங்
1: இன்னைக்கு போறதுக்கு ஐடியா
0: சொல்லுங்க. அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக அந்த பாடல் நாங்க கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: அன்பு மனைவி ரஜிக்காகவும், அன்பு மகள் ஜெருசானாவுக்காகவும்.
0: சரி,
1: அடுத்தது வசந்த சொந்தங்கள் அனைவருக்கும் சாங்ஸ் எல்லாம் சட்டப்படுக்கி இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து போற பாடலும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலா இருக்கும். சரியா? அருமையான பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க தாரா இருக்கு. இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள அழைப்பில் ஈடுபடுத்துங்கள். 0121-1855 0101 அல்லது 0121-1855 கால் பண்ணுங்க. தொடர்ந்து பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்க.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அதன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: Yo, one that you wanna listen

0: நேசம் புதுசு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் நிகழ்ச்சியொழி தோய்ந்தது இன் சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் இப்போது 1:33 நிமிடமாக. இந்த நேரம் மழைப்பில்லர் சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ருசினக்கா.
0: நிஜாம் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா நிஜாம்?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதெல்லாம் அப்படி போகுது நிஜாம்?
1: பொழுதெல்லாம் சூப்பரா போகுது.
0: சரி சரி சரி சரி, ஓகே நிஜாம். அப்ப சொல்லுங்க, இன்னைக்கும் கடையிலயா இருக்கிறீங்க?
1: ஆமா அக்கா, இன்னைக்கும் கடையில இருக்கிறேன். இன்னைக்கு பீச்சுக்கு போலாம்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன்.
0: பீச்சுக்கு யாரோட?
1: தனியா
0: தனியா, தனியில் தன்னந்தனியே அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க பாடல் யாருக்காக அடுத்த பாடல்?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய வசந்தம் கேக்கும் அனைவருக்காகவும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் காதலில் விழுந்து என் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
3: புதுமை.

0: வார நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சி கெடுத்திருக்கிறீங்க. அந்த சிந்தனைகளை நேரம் இப்போது 1:48 நிமிடம். இந்த நேரம் அளிப்பில் இங்கிரியில் அந்த ரவி வணக்கம்.
2: ஹாய் ருபியக்கா, சந்தோஷமான மதிய வணக்கம்.
1: சந்தோஷமான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா?
2: ஓகே, நீங்க எப்படி? சுகமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க தானே?
2: நானும் சுகமா இருக்கேன்.
1: சரி, இன்னைக்கு வேலையா?
2: வேலையோட கேட்டுட்டு இருக்கேன்.
1: வேலையோட அப்படியே வசந்தத்தோட இருக்கிறீங்க? பாடல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்.
2: இனியவளே
1: திரைப்படத்துல அந்த பாடல்
2: தானே?
1: சரி, ஓகே, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா?
2: நன்றி. வசன சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்காகவும் பாடுறாங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி ரவி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் நடிகர் நவரச நாயகன் கார்த்திக்.
0: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: புதுமைகளோடு

0: சத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2026 ஆண்டை தொடர்ந்து மணிக்கவும் தாய்லாந்து தொழில் அமைச்சரின் அழைப்புக்கமைய வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நாளை முதல் 16 தேதி வரையில் தாய்லாந்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் பொழுது தாய்லாந்தின் தொழில் அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் பதில் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளின் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வரலாற்றில் மிகவும் கடுமையான வெப்பம் நிலவும் ஆண்டாக அமையக்கூடும் என ஐரோப்பிய காலநிலை கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகளாவிய வெப்பநிலையை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் காணப்படுவதுடன் 2027 கடுமையான வெப்பநிலை பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எல்லினோ காலநிலை நிகழ்வுகள் இந்த ஆண்டின் இறுதியில் உச்சத்தை அடையக்கூடும் என்றும், இது இதுவரை பதிவானவற்றில் மிகவும் தீவிரமான எல்லினோ நிகழ்வுகளில் ஒன்றாக அமையக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் உலகின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பநிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய காலநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை பிற்பகல் 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: ஆண்டன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் அளித்து வந்திருக்கின்றது. வசனத்தின் சுவாச காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 2:08 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இது? சின்னையா மகாதேவன். அழைப்பு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கே மகாதேவன், என்ன செய்யலாம்? ரெடி சவுண்ட குறைப்பமா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு நினைத்து கொண்டு மைக்கோட அழைப்பு ரொம்ப சிக்கலா இருக்கு. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். யாரிது? யாழ்ப்பாணத்துல இருந்து யாரு? எப்படி இருக்கீங்க மஞ்சு, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? வர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா?
2: வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: வேலை? இப்பவும் வீட்டுல வேலை தான். அப்படியா?
2: இல்ல, ஹோட்டல்ல.
0: சரி, அப்ப வர்க் எல்லாம் எப்படி போகுது? பாடல் எல்லாம் படிச்சிருக்கா மஞ்சு? சரி, ஓகே, சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் நாங்க? சரி, எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் எடுத்து தராருக்கு ரொம்ப நன்றி. இதே போல தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0121-1150 அல்லது 0121-1150 111க்கு கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். யார் சொல்

0: இயற்கையா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் திகதி விஜயா தேசிய பாடசாலை மாத்தலை. டேக்கியா பாதுகாப்பான பயணத்திற்கு. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: ஒரு இனிமையான காதல் பாடல் வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றது. நேரம் இப்போது 2:30 ஆகின்றது. இந்த நேரத்தில் அழைப்பில் அப்துல் மஜீத் இணைந்திருக்கிறார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி மேடம், சோமா இருக்கீங்களா?
0: சரி, பேர் சொல்லியே பேசலாம் என்ன? சரியா, ஓகே, நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மதியம்?
1: நான் சாப்பிட்டேன்
0: மேடம். ஆஹா, சரி, ஓகே. சொந்தங்கள் எல்லாம் வீட்டுல எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க மேடம். நான் டியூட்டில இருக்கிறேன் மேடம். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பாதுகாப்பு சேவையில இருந்தா லீவ் கிடைக்கிற கஷ்டம் மேடம். நாங்க லீவ் எடுத்தா தான் லீவ்.
0: சரி, ஓடி ஓடி அப்ப உழைக்கிறீங்க
1: அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனா தம்பி மொயிலினுக்காகவும், கொழும்பு 14 சகோதரி மும்தாஜி பி என் கணவர் முகமது சயீத் செல்லம் அவனுக்காகவும், மாவனலை சகோதரி நிசா குடும்பத்துக்கும், சகோதரி சிரிப்புக்கு சொந்தக்காரி அருள்மொழிக்காகவும் இந்த பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்து உங்களுக்கு நன்றி மேடம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மைக்கு நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல், துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல்.

0: கிறிஸ்டியான்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தாங்க.

வசனத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர் நவரச நாயகன் கார்த்திக்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இனிமையான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடலாக ஒளித்து ஓய்ந்தது அந்த பாடல். நேரம் 2:48. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாக இணைந்திருக்கிறாங்க தர்ஷினி குணசேகரம், கொழும்பு 15 இணைந்திருக்கிறாங்க. திம்பிகசிலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார், புஷ்பராஜ் சுதன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, வாழ்த்துக்கள், பாடல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நானும் உயர்ந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அசருடீன் குறிஞ்சாக்கண்டிலிருந்து இணைந்து கொண்டு பாடல் பிபி கற்றிருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் பிபி கற்றிருக்கிறாங்க. ஆல்வின் ரவீந்திரன் இணைந்திருக்கிறாரு, அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. தனக்கு ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். குணசீலன் இணைந்திருக்கிறார் ஹேட்டன்ல இருந்து. அதே போல வந்து எங்களோட கண்ணா இணைந்திருக்கிறார் கினிகத்திலிருந்து. தங்கதுரை குமார் இருந்திருக்கிறார், மனைவி நித்யவாணிக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அபிசாவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். சுப்பையா ஆகாஷ் இணைந்திருக்கிறார், அவரும் தம்புலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். ஜே சங்கர் இணைந்திருக்கிறாரு, தமிழ்நாடு திருப்பூர்லிருந்து இணைந்திருக்கிறார். பாடல்கள் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு, வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். குழம்பு 14 முன்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. நசூர் இணைந்திருக்கிறார் கிண்ணியாலிருந்து. கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாங்க பெரிய நீலாபணியிலிருந்து. எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் எடுத்து முறை இனிமையான பாடல் இது.

மிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தர இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொன்னது.

0: நன்றி ருஃபீனா. நேர்கள் தொடர்ந்து இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் மாலை 3 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் கூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைக்கு அமைய ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 6 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 15,67,007 ஆகும். இதேவேளை செப்டம்பர் 1 முதல் 6 வரையான காலப்பகுதியில் 31,885 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையாக கடந்து சென்ற காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 3,95,377 ஆகும்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: புதுடெல்லியில் நடைபெற்று வரும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் சர்வதேச ராஜதந்திர நடவடிக்கைகளை பாராட்டி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்றுவிப்பாளரான ரவி சாஸ்திரியின் நிகழ்ச்சியுடன் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் தலைமையின் கீழ் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பாரத் மண்டபத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருடன் இணைந்த பிரதமர் மோடி மரக்கண்டை நாட்டும் புகைப்படத்தை ரவி சாஸ்திரி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் ஒரு இந்தியனாக இதைவிட பெருமைப்படும் தருணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இந்தியாவின் ஒன்றாக இணைந்து இதனை செய்திருப்பது மிக பெருமைக்குரிய விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனத்தில செய்திகளை மாலை 4 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் கூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக இங்கிரியவிலிருந்து ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ரவி.
1: ஹாய், சந்தோஷமான மாலை வணக்கம்.
0: சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி? சூப்பரா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ரவி?
1: இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். ஆரம்ப பாட்டே அசத்திட்டீங்க.
0: அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு விடுமுறை வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்லயே தானா?
1: இல்ல, வேலை. நான் வேலை தளத்துலதான் இருக்கேன், ஃப்ரீயா இருக்கிறேன் கொஞ்சம்.
0: அப்படியா? வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: உன் பார்வையில் ஒரு 1000.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே, தேங்க்யூ.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான். சைபர் 71 9 79 76 38. அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று.

0: ராதா அழைக்கிறாள். தெற்கதி கல்லன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் ஜானகி பாடி அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தை நினைக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கிரியல்ல இருந்து ராஜலட்சுமி, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. மாலை வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா. அதாவது காலையிலே மௌனராகமா வந்திருக்கீங்க.
0: அப்படியா, சரி அம்மா, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க தானே?
1: நல்லா இருக்கோம்மா. மழை கொஞ்சம் தேஞ்சிட்டு காலையில
0: இருந்து. மழையோடு பாடல் கேக்குறீங்க.
1: எனக்கு ஒரு பாடல் வேணும் இந்த நேரத்துல. யாரோ மனதோடு பேச
0: அப்படியா,
1: அந்த பாட்டு வேணாம்மா.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கேன். சரியா,
1: மற்றது என்னுடைய சொந்தங்களை நான்
0: சேர்த்துக்கிறேன்.
1: வடிவேலையா, அருள்மொழி, பத்மா அம்மா, மனிதர்கள் தாண்டி அம்மா, மற்றது பாதிப்பை சின்ன தம்பி, இங்கிருந்து தேவமலர் அம்மா, அட்டோ விஸ்வநாதன், ஜயாலன், ரமாண்டி, சரோஜினி அம்மா பனாவத்தில் இருக்கிறவங்க, மற்றது எல்லாத்தையும் என்ன அன்பு சொந்தங்கள் வசந்த சொந்தங்கள் அனைவரும் சேர்த்துக்கிட்டு
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஒலிக்கும் பாடல் இது, உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக.

0: சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் திகதி விஜயா தேசிய பாடசாலை மாத்தலை. டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.
2: வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை. வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு

0: சிவா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடி அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க இப்பொழுது. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுரேஷ் எங்கிருந்து பேசுறதா சொன்னீங்க?
1: இப்ப நான் காவத்தில இருக்கிறேன்.
0: காவத்தையில இருக்கீங்க, அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே?
1: ஆ, நல்லா சுகமா இருக்கேன்.
0: ம், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா சுரேஷ்?
1: ஆ, சாப்பிட்டேன்.
0: ம், சாப்பிட்டீங்க. ஓகே, அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: ஆ, வீட்ல அண்ணா இருக்காரு, அண்ணா மகன் இருக்காரு.
0: ம், அப்படியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அக்கா உங்களுக்கு அதையும் வசனம் கேட்கிற அனைவருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பாடு கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா.
0: நன்றி பதினிறம். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நீசா மாவனல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் சத்யாஜி கட்டார்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று ஆரயம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்து. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, உடிப்பிட்டி கண்ணா நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. கரோலினாவிலிருந்து ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்கார். அதே நேரம் வணக்கம் கொழும்பு, 15 மோதிரை தரிசினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று நசீர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று ராமச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் நடிகர் கார்த்திக். ஒளிக்கும் பாடல் இது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ குடிக்கிறீங்களா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்கட வீட்லயும் நல்லா இருக்காங்க. சரி, தனியா டீ குடிக்கிறீங்களா? எனக்கு இல்லையா? அதுதானே, என்ன தூரம் கூடயே. சரி சரி சரி அம்மா, சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி.

0: நேரம் மாலை 4 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும்

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மொழி நாடும் ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்புகளில் 730 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது 11 சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவும் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் மொத்தம் 724 சுற்றிவளைப்புகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சுற்றிவளைப்புகளின் போது 423 கிராம் ஹெரோயினும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 550 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 450 கிராம் கஞ்சா மற்றும் 2589 கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்கு தகடுகளை தாமதமின்றி விரைவாக விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் துஷாரோ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலக்க தகடுகளை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு பிரிதொரு இடத்திலும் அதன் உற்பத்திகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டின் மார்ச் மாதத்திற்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்க தகடுகள் புதிய ஒப்பந்தத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்க தகடுகள் எதிர்வரும் மாதத்திற்குள் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூல் என மத்திய அரசு உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாம்பரத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கவிஞர் வைரமுத்து, சர்வதேச அரங்கிலும் பிற நாட்டு தலைவர்களுடனான சந்திப்புகளின் போதும் திருக்குறளின் சிறப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து உலகறிய செய்து வருவதற்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் போது திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பிரதமர் பரிசளித்ததை வைரமுத்து நினைவு கூர்ந்தார். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: இசையில் யாரோ மனதோடு பேச சத்ரியன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலுக்கும் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: தேவசகாயம்
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்? நிகழ்ச்சிக்காகவும்
1: மனைவி ஞான சுந்தரி, மகன் ஜெனாலும்
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. செண்பகமே செண்பகமே திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின்

0: அம்போ திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல். 102.6 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மும்தாஜ்?
1: வசந்தம்
0: கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனஸ் நந்தகுமார் சேர்க்கா, சித்தியஸ்மா, இதயஸ்மா, ஜெமிலா, அருமல், பரதா, பாத்மா, ரவி, ரஹ்மா, மர்து, பாரு, குவேனி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விசுவா, உமா தேவன், வசந்தகுமார், ஈரன், சரோஜன், அப்துல் நாசின், மோகன், அப்துல் மஜி குடும்பத்துக்கு வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். நன்றி. அதே நேரம் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு செயற்பட்டு வருகிறது. நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாத்தலை விஜயா தேசிய பாடசாலையில் வந்து நடைபெற இருக்கின்றது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் திகதி விஜயா தேசிய பாடசாலை மாத்தலை. பாதுகாப்பான பயணத்திற்கு எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வீலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கராட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவில் இருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடி அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சத்யகுமார். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: வெளிமடையில
0: இருக்கீங்களா? கடுவலையில இருக்கீங்க. பக்கமா தான் இருக்கீங்க. சரி சரி, அப்ப என்ன கடுவலையில என்ன வேலையா செய்யறீங்க?
1: நிகழ்ச்சியோடு
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று ஹட்டன் கேம்பலியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று கென்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லி இருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று பேருவளை ஸ்மார்ட் மாவத்தையை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நித்யானந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் வணக்கம் என்று சொல்லி அக்குரணையிலிருந்து ஷாருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் பாடல்கள் அனைத்தும் அருமை என்று இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பசுரையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான வணக்கம் ஆனந்தி என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் மினிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மாலை நேர வணக்கமானந்தி திமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் சிஸ்டர், அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், மனைவி ஞான சுந்தரி மற்றும் மகன் ஜெனனன், மகள் அனுஷா மற்றும் ரஜினா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தெய்வ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று பண்டாரவளை எல்லையிலிருந்து மீனகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒலிக்கும் பாடல் இது நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் நடிகர் கார்த்திக். ஒளிக்கும் பாடல் இது நானோடி தென்றல் திரைப்படம்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: அம்மா.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படும்.

0: கடுகண்ணாவை பகுதியில் உள்ள கொழும்பு கண்டி பிரதான வீதியின் 96 மற்றும் 99 கிலோமீட்டர்களுக்கு இடைப்பட்ட பகுதி நிலச்சரிவு அபாயம் மிகுந்த பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நிலச்சரிவு அபாய மண்டல வரைபடங்கள் அப்பகுதியில் முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலச்சரிவு அபாயத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் கட்டுமான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக மொத்தம் 101.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியிடமிருந்து பெறப்படும் 80 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனுதவியும் இலங்கை அரசாங்கத்தின் 21.3 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியும் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது. கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீட்டு திட்ட வளாகம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படை, போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 7 கிராம் குஷ் போதைப் பொருள், 32 கிராம் ஹேஷ் போதைப் பொருள், 4 கிராம் ஹெரோயின், 20 போதை மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருள் வியாபாரம் மூலம் உழைக்கப்பட்ட 1,08,400 ரூபாய் பணம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதான சந்தேக நபர்களில் கடந்த மாதம் 4ஆம் தேதி தெஹிவளை நெதிமாலை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேல் விசாரணைக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சிறுவயதில் வாழ்ந்த வீடு 1.93 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க்கின் குயின்ஸ் பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டில் டிரம்ப் தனது 4 வயது வரை வாழ்ந்திருந்தார். டிரம்பின் தந்தை பிரெட் டிரம்ப் என்பவரால் 1940ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 5 படுக்கையறைகள் மற்றும் 3 குளியறைகளை கொண்ட இவ்வீடு கடந்த ஆண்டு டாம்லின் என்பவரால் $835,000 வாங்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி குடிநீர் வசதியின்றி உடைந்த குழாய்கள் மற்றும் பூஞ்சை தொல்லைகளுடன் பாலடைந்த நிலையில் இருந்த இந்த வீட்டை அவர் சுமார் $500,000 செலவு செய்து 8 மாதங்களில் முழுமையாக புதுப்பித்தார். நவீன சமையலறை, புதிய மரத்தளங்கள் மற்றும் ஆடம்பர குளியலறைகள் உள்ளிட்ட பல நவீன வசதிகளுடன் சீரமைக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க வீடு தற்போது 1.93 மில்லியன் டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திற்காக பாடும் நிலாவின் குரலில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல் அருளாகான் பாடல் கிட்ட அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தியாளத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க நீர்கொழும்பில் இருந்து நிசாம். வணக்கம் நிசாம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: ஆனந்தி அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க நிசாம்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிசாம். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் இந்த அக்கா பீச்சு கொஞ்சம் வந்தேன்.
0: அடடடா, அப்படியா?
1: கடையில இருந்து போர் அடிச்சு போச்சு அக்கா,
0: அதனால அப்படியே பீச் சைட் போயிட்டீங்க.
1: என்னன்னா நீங்களே கேக்குறது தானே, கடையிலயா கடையிலயா விடுமுறை இல்லையான்னு.
0: அப்புறம் சொல்லுங்க, டீ குடிச்சீங்களா இல்லாட்டி பீச் சைட் போயிட்டா அப்படி ஏதாவது சாப்பிட்டீங்களா? என்ன
1: இல்ல, இப்பதான் குடும்பம் குடிக்கலாம் ஐடியா பண்ணிக்கிறேன்.
0: அப்படியா?
1: ஆமா, இன்னைக்கு டீ கேன்சல்.
0: டீ கேன்சல், சரி சரி.
1: நீங்க குடிச்சீங்களா டீ?
0: நான் இனிதான் டீ குடிக்கணும்
1: நான் நினைச்சேன்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நிசா?
1: ஜே ஆர் ஆனந்தி அக்காக்காவும், ஜி ஆர் அக்காக்காவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காவும் கேப்பமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

0: யோசிக்கிறதுக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கும் இசையை நிகழ்ச்சியோடு அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க சின்னையா மகாதேவன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, ரொம்ப நன்றி ஐயா. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? என்ன பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க சரியா? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மீன்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பிரசாந்த் இணைந்திருக்காங்க. பூவன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி. மதுகம கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி விமலா தேவி மற்றும் மகன்மார்களான பிரசன்னா, அபினாஷ், மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். மீராவூர் தலவாயிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா விஜயன் இணைந்திருக்காங்க. மனைவி மாலினி மற்றும் மகன் கௌரீஷன், கணதீஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம். பதுள கெந்தக்கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம், நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று லண்டனிலிருந்து குமுது ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி. நட்பிடி முனையிலிருந்து சித்தார்த், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசூர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம் சகோதரி, நான் தேமோதர. மங்களேஸ்வரன், அப்பா ராமசாமி, அம்மா மகேஸ்வரி, மனைவி ஆரியமலர் மற்றும் மகள் அனன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கெண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தம் தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம் இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு நடந்து வருகிறது. நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாத்தளை விஜயா தேசிய பாடசாலையில் நடைபெற இருக்கின்றது இரண்டாவது முறையாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பு.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
3: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
2: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை.
1: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில்.

0: முழுவதும் 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கமிசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சபுமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார், வணக்கம்.
1: அன்பான மாலைநேர வணக்கம்.
0: அன்பான மாலைநேர வணக்கம். வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார், சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கிருஷ்ணபக்தன், ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், அண்ணன் பாதுக்கை சின்ன தம்பி வெளிமடை செல்வரா, அம்பம்பெட்டிய ராசரியா, பிசரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தா பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன் இவர்களுக்காக கேட்டு.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. திருச்சி மாமல்லச்சேலையிலிருந்து பெரிய நகர் கிருஷ்ணா மற்றும் கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா. மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் மற்றும் தீபா குடும்பம், கொட்டகலை ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் என்று தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க சிங்காரவத்தையிலிருந்து. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் மானந்தி, நான் கொழும்பு 14 நந்தினி, நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் என்று அக்கறைப்பற்று பொப்டிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் மானந்தி அக்கா, நானும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணா கடவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். கரவிளப்பிட்டியவிலிருந்து மது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின், ஜஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

2.6 திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் கார்த்திக். ஒலிக்கும் பாடல் இது பொன்னுமணி திரைப்படத்திற்காக.

பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து மாலை நேர பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். செய்திகளை தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ஜி சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நேரம் மாலை 6 மணி. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
1: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மக்கள் மீது அதிகாரம் செலுத்திய அரசியல் யுகம் முடிவுக்கு அனுராதபுரத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் 10 பேரை இலங்கைக்கு கொண்டுவர இந்தியாவின் ஒத்துழைப்பை கோரும் ஜனாதிபதி. கல்வர்கள் சொகுசாக வாழ்ந்த காலம் போய் மக்கள் சொகுசாக வாழும் காலம் உருவாகியுள்ளதாக அமைச்சர் ஹாந்துநெத்தி தெரிவிப்பு. நித்வாவினால் அழிவடைந்த மலைநாட்டு ரயில் வீதியின் மற்றொரு பகுதியும் அங்குரா பணம். சவுதி ராணுவ முகாம் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல். இலங்கை இந்திய அணிகள் மோதும்

வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை முறையான வகையில் கட்டியெழுப்புவதற்கு பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதுடன் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்திலும் பாரிய மாற்றம் ஏற்படுவது அத்தியாவசியமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் காட்டகஸ்துக்கிளிய பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் ஒருபுறம் பொருளாதாரத்தை சீரமைக்க வேண்டும், மறுபுறம் சமூகத்தையும் சீரமைக்க வேண்டும். பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும் போது சமூகம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதேபோலவே நாட்டின் அரசியலிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். கடந்த காலத்தில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாகவும் பொதுமக்கள் அரசியல்வாதிகளுக்கு அஞ்சிய அல்லது கட்டுப்பட்ட நிலையிலுமே வாழ்ந்து வந்தனர். அத்தகைய சூழலில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சிறந்த நல்லுறவு அவசியமாகும். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ பதவியேற்ற பின்னர் தங்களது மனைவி மற்றும் பிள்ளைகளை அரசியலுக்குள் கொண்டு வந்து குடும்ப அரசியலை வளர்த்தெடுக்கும் போக்கை காணப்பட்டது. தந்தை ஜனாதிபதியாக இருந்தால் மகனும் ஜனாதிபதியாக வேண்டும், தந்தை பிரதமராக இருந்தால் மகனும் பிரதமராக வேண்டும், தந்தை அமைச்சராக இருந்தால் மகனும் அமைச்சராக வேண்டும் என்ற நிலைமையே இருந்தது. இத்தகைய அரசியல் பழைய யுகத்துக்குரியதே தவிர நவீன அரசியலுக்கு ஏற்றதல்ல. அமைச்சராக இருக்கும் ஒருவர் தனது மனைவியை தனிப்பட்ட செயலாளராகவும் மகனை ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் நியமித்து குடும்ப ஆட்சியை நடத்தும் நிலைமையை காணப்பட்டது. இன்று அந்த மனைவி சிறையில் இருக்கின்றார் அல்லவா? சபாநாயகர் ஒருவர் தனது பரம்பரையையே பாராளுமன்றத்துக்குள் வைத்திருந்த சம்பவங்களும் இடம்பெற்றன. எனினும் கடந்த 2024 செப்டம்பர் 21 தேதி நாட்டின் மக்கள் எடுத்த தீர்மானத்தின் மூலம் இந்த பழைய அரசியல் முறைமை மாற்றியமைக்கப்பட்டு ஒரு புதிய அரசியல் பாதை உருவாக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அடைக்கலம் பெற்று தற்போது இந்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் 10 பேரை மீள நாட்டுக்கு கொண்டுவர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவின் ஒத்துழைப்பை கோரியுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின்போது ஜனாதிபதி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கடந்த 10 தேதி நிறைவடைந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்துக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்திய மீனவர்களின் படகுகள் இலங்கை கடல் எல்லைக்குள் வருகின்ற விவகாரம் மற்றும் இலங்கை கடல் வளங்கள் அளிக்கப்படுகின்ற மீன்பிடி உபகரண பயன்பாட்டை தடுப்பதற்கு இந்தியாவின் தலையீட்டை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இலங்கை முகம் கொடுக்கும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் பிரச்சினையாக போதைப்பொருள் வர்த்தகம் காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி வலயத்தின் போதைப்பொருள் வர்த்தக வலையமைப்பை இல்லாதொழிப்பதற்கு இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட குற்றக்கும்பல் செயற்பாடுகளை தடுப்பதற்கு அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி இந்திய பாதுகாப்பு அமைச்சரை தெளிவுபடுத்தினார். இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றுள்ள குற்றக்கும்பல் உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பின் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். மக்களை ஏற்றிச் செல்ல அதிசோசு பஸ்களை வழங்கியுள்ளதோடு நாட்டை கொள்ளையடித்தவர்களை ஏற்றிச் செல்ல அரசாங்கம் நீல பஸ்களை வழங்கியுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹாந்தினத்தி தெரிவித்தார். நாட்டை கொள்ளையடித்த கள்வர்களை பிடித்து தண்டனை கொடுப்பதற்காகவே நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்துள்ளதாகவும் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பணிப்புறக்கமைய மாவட்டந்தோறும் பொதுமக்களின் தேவைகள் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக சென்று மக்களிடமே கேட்டறிந்து கொள்ளும் தேசிய வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அதற்கமைவாக இத்திட்டத்தை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைச்சர் சுனில் ஹாந்தினத்தி ஆரம்பித்து வைத்தார். இது தொடர்பான மக்கள் சந்திப்பு நேற்று காத்தாங்குடியில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். இங்கு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடித்ததை மீள விசாரணை செய்து சட்ட ரீதியாக அவற்றை கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். அவர்கள் ஒருபோதும் நீல

0: அந்த பஸ்ஸில் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. சாதாரண மக்களுக்கு அந்த பஸ்கள் என்றும் தமக்கு ஆதி சொகுசு வாகனங்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் தற்போது அவர்களுக்கு நீல நிற பஸ்களை கொடுத்துவிட்டு மக்களுக்கு ஐரோப்பாவில் உள்ள ஆதி சொகுசு பஸ்களை வழங்கி வருகின்றோம். இதுதான் மாற்றம். எனவே இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்து நாட்டு மக்கள் பாரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளார்கள். இந்த அனைத்து விடயங்களையும் நாம் இன்று செய்வதற்கு எமக்கு அதிகாரத்தை வழங்கியதே இந்த நாட்டு மக்களாகும். எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் இப்படி செய்யுங்கள் என்று அப்படி செய்யுங்கள் என்று எமக்கு கூற வருகிறார்கள். சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் சொல்வதை செய்வதற்கு மக்கள் எம்மை அதிகாரத்துக்கு கொண்டு வரவில்லை. மக்கள் எமக்கு அதிகாரம் வழங்கியது கல்வர்களை பாதுகாப்பதற்கு அல்ல, கல்வர்களை தண்டிப்பதற்கு. சஜித் பிரேமதாச கல்வர்களை தன்னை சூழ வைத்துக் கொண்டு ஏன் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தண்டனை வழங்குகின்றீர்கள் என கேட்கின்றார். நாம் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் மூடி வைத்திருந்த சட்ட புத்தகத்தை நாம் சுயாதீனமாக வாசித்து நடைமுறைப்படுத்தும் அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ளோம். நீதிமன்றம் அதனை செய்கிறது என அமைச்சர் தெரிவித்தார். ₹300 மில்லியன் அதிக நிதி செலவில் மேல்கட்டுமானம் செய்யப்பட்ட மலைநாட்டு ரயில் வீதியின் ராம்புக்கானை முதல் பலன வரை பரிச்சாத்த ரயில் போக்குவரத்து இன்று முன்னெடுக்கப்பட்டது. நித்வா சூறாவளியினால் குறித்த மலைநாட்டு ரயில் பாதை கடுமையாக சேதமடைந்தது. மலைநாட்டு ரயில் வீதியின் ராம்புக்கானை முதல் கடுகண்ணாவ வரை ரயில் சேவையை அடுத்த மாதம் முதல் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் ரயில் வீதிகளுக்கு கடும் சேதம் ஏற்பட்டது. அதில் அதிக சேதம் மலைநாட்டு ரயில் வீதிக்கு ஏற்பட்டது. அந்த வீதியை பல கட்டங்களின் கீழ் புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரம்புக்கணையிலிருந்து மதுரை வரை ரயில் சேவை கடந்த நவம்பர் மாதம் முதல் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீதியின் ராம்புக்கணையிலிருந்து கடுகண்ணாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் மலைப்பாங்கான பிரதேசத்தில் ரயில் வீதி கடுமையாக சேதமடைந்தது. அதனை மில் கட்டுமானம் செய்வதற்கு ₹300 மில்லியன் ஒதுக்கப்பட்டதோடு 4 மாதங்களில் கடிகமுவ சுரங்கம் வரை ரயில் வீதி மில் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய ராம்புக்கணையிலிருந்து பலன வரை ரயில் பாதையில் உள்ள வீதியில் பரிச்சாத்த ரீதியில் இன்று ரயில் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டது. இதன் ஆரம்ப நிகழ்வில் அமைச்சர் தம்பிக்க பட்டபெத்தி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த ரணசிங் உள்ளிட்டோர் இணைந்திருந்தனர். குறித்த பரிச்சாத்த ரயில் ராம்புக்கணையிலிருந்து பலன வரை வெற்றிகரமாக பயணித்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கிறது. கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தகர கொட்டில்களில் இயங்கி வரும் மட்டக்களப்பு மத்திய கல்வி வளையத்துக்குட்பட்ட காத்தாங்குடி சுகாதார வித்தியாலயத்துக்கான வகுப்பறை கட்டடம் நிர்மாணிக்கும் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாடசாலை அதிபர் MM முனீர் தெரிவித்தார். ₹13 மில்லியன் செலவில் இக்கட்டடம் நிர்மாணிக்கப்படுகின்றது. தகரத்திலான கொட்டில் வகுப்பறைகளில் மழைக்காலத்தில் வெள்ளம் நிரம்பி மாணவர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வந்தனர். கடந்த கால அரசியல்வாதிகள் பலரிடம் முறையிட்டும் குறித்த குறைபாடு நீக்கப்படாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் கருதி இத்திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக பாடசாலை சமூகம் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. எல்நினோ நிலைமைக்கு மத்தியில் 160,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை மற்றும் மின்னல் தாக்கம் இருக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. சில கடற்பகுதிகளில் அலை 3 மீட்டர் உயரத்துக்கு மேலெழும் சாத்தியம் உள்ளதோடு கடல் அலை நிலப்பகுதிக்குள் ஊடுருவும் அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் தெரிவிக்கிறது. எல்நிலோ நிலவைக்கு மத்தியில் 8 மாவட்டங்களில் மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 40,344 குடும்பங்களைச் சேர்ந்த 1,03,451 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 36 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீர் விநியோகம் இடம்பெறுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதேவேளை வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருணாகல், மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பகல் வேளையில் வெப்பம் குறிகாட்டி கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவாயு பகுதியில் பிரதான நீர்த்தேக்கமான ஹந்தபானகல நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் பாரிய அளவில் குறைந்துள்ளது. உடவளவ தேசிய வனப்பூங்காவில் மௌஆர நீர்த்தேக்கமும் வற்றியுள்ளது. புலனருவி ஹல்மில்லவ பெப்பியாவ உள்ளிட்ட சிறிய குளங்கள் வற்றியுள்ளன. கந்தலாய் சீனிப்புற பகுதியில் கடும் வறட்சியினால் கிணறுகள் வற்றியுள்ளதனால் அங்கு வாழும் சுமார் 150 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கிராந்தூர் கோட்டை பகுதியில் அண்மை காலமாக கடும் வெப்பம் நிலவிய நிலையில் நேற்றைய தினம் கிராந்தூர் கோட்டை நகரில் மழை பெய்துள்ளது. பல மாதங்களாக நிலவிய வறட்சியின் பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் வெப்பம் ஓரளவு தணிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நீண்ட நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் கந்தளாய் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடும் வறட்சியினால் மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மழை அவர்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கடும் வறட்சி நிலவும் நிலையில் இன்றைய தினம் சில பகுதிகளில் ஓரளவு மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிழக்கு ஊவா, வடமத்திய, மத்திய மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும், வவுனியா, மன்னார் மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த இளைஞர் மீது வாள்வெட்டு நடத்திய நால்வர் வவுனியாவில் கைது செய்யப்பட்டனர். ஊர்காவத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர் மீது அராலி சந்தையில் வைத்து வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். நெடுந்தீவை சேர்ந்த இரு குழுவுக்கிடையில் இடம்பெற்ற பிரச்சினை தொடர்பாகவே நீதிமன்றம் இவ்வாறு சாட்சியம் அளிக்கப்பட்டது. சாட்சியம் அளித்தவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்திய நபர்கள் தலைமறைவான நிலையில் நேற்றைய தினம் நெடுங்கணி பகுதியில் வைத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 2 வாள்கள், கத்தி, உள்ளூர் கைக்குண்டு மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. டீசலுக்கு பதிலாக சட்டவிரோதமாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்பட்டு வந்த 2 தனியார் பஸ்களை கந்தளாய் போலீசார் நேற்று கைப்பற்றினர். குறித்த 2 பஸ்களின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வாகன இலக்கு தகடுகளை தாமதமின்றி விரைவாக விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர்வாய்ஸ் மார்ஷல் துஷாரா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலக்கு தகடுகளை தயாரிக்கும் நிறுவனத்துக்கு பிரிதொரு இடத்திலும் அதன் உற்பத்திகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டின் மார்ச் மாதத்துக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்கு தகடுகள் புதிய ஒப்பந்தத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்கு தகடுகள் எதிர்வரும் மாதத்துக்குள் விநியோகிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை 2025 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை தயாரிக்கும் பொறுப்போ வேறொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நிறுவனத்துக்கும் வேறொரு இடத்தில் உற்பத்தியை தொடங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு வாகனங்களுக்கான இலக்க தகடு நிலுவைகளை முழுமையாக தயாரித்து முடிப்பதற்கு குறித்த நிறுவனத்துக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: சவுதி அரேபியாவில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றின் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தெற்கு சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள சரூரா ராணுவ முகாம் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக யமனின் ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். யமனுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கும் கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹூதி ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே ஹோமஸ் நீரிணையில் ஹெங்காம் தீவுக்காரையில் ஈரானுக்கு சொந்தமான வர்த்தக கொள்கலன் கப்பல் மீது அடையாளம் தெரியாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்த பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவுக்கு சொந்தமான ஜாவா கடற்பகுதியில் 243 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு ஒன்று காணாமல் போயுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த படகுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து காணாமல் போன படகை தேடும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுரவையா நகரில் இருந்து பன்சர்மாசின் நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த படகு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட மோசமான காலநிலையுடன் படகின் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பும் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. 17,000 அதிகமான தீவுகளை கொண்ட இந்தோனேஷியாவில் கடல் போக்குவரத்து முக்கியமான போக்குவரத்து முறையாக காணப்படுகிறது. விமான பயணங்களுக்கு அதிக செலவு ஏற்படுவதால் பொதுமக்கள் குறைந்த செலவில் கடல் போக்குவரத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர்.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: மகளிர் ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இன்று இலங்கை இந்திய அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்று இரவு 8 ஆரம்பமாக உள்ளது. நடப்பு சாம்பியனான இலங்கை அணி தொடர்ச்சியாக 2 முறையாக ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றும் எதிர்பார்ப்புடன் களமிறங்குகிறது. அதேவேளை இந்திய அணி 8 முறையாக ஆசிய கிண்ணத்தை வெல்லும் இலக்குடன் போட்டியிடுகிறது. இலங்கை அணி அரையிறுதியில் பாகிஸ்தானை 4 விக்கெட்டுகளால் வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறியது. இந்திய அணி அரையிறுதியில் பங்களாதேசை 40 ஓட்டங்களால் தோற்கடித்து இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது. 2024 ஆசிய கிண இறுதி போட்டியிலும் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளை மோதியிருந்த நிலையில் அந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருந்தது. இதனால் இன்றைய போட்டி இரு அணிகளுக்கும் இடையிலான பரபரப்பான மற்றும் ஒரு இறுதிப் போட்டியாக அமையவுள்ளது. உலக சிறந்த தடகள வீரர்கள் பங்கேற்கும் ஹங்கரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெறும் உலக தடகள அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ரொமேஷ் தரங்க இன்று களம் இறங்குகிறார். இப்போட்டி இலங்கை நேரப்படி இன்று இரவு 9:40 ஆரம்பமாக உள்ளது. உலகின் முதன்மை ஈட்டி எறிதல் வீரரான ரொமேஷ் தரங்க இந்த ஆண்டில் 92.62 மீட்டர் தூரம் எறிந்து உலக சாதனையை பதிவு செய்துள்ளார். சமீபத்தில் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் சாம்பியன் பட்டத்தை வென்ற ரொமேஷுக்கு ஜெர்மனியின் ஜூலியர் பெபர் முக்கிய சவாலாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் ஐரோப்பிய தடகள சாம்பியன்ஷிப்பில் 90.4 மீட்டர் தூரம் எறிந்து புதிய போட்டி சாதனையை படைத்திருந்தார். இவர்களைத் தவிர ஒலிம்பிக் சாம்பியனான பாகிஸ்தானின் அர்ஷாத் நதீம், கனடாவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் மற்றும் ட்ரினிடாட் டொபாகோவின் கேசர்சன் வால்காட் உள்ளிட்ட உலகின் முன்னணி வீரர்கள் பலரும் இன்றைய போட்டியில் பங்கேற்கின்றனர். உலக தரவரிசையில் முன்னிலையில் உள்ளவர்கள் ஒலிம்பிக், உலக சாம்பியன்ஷிப் மற்றும் டயமண்ட் லீக் போன்ற தொடர்களில் வெற்றி பெற்ற சிறந்த வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்படும் இத்தொடர் கடந்த 11 தொடங்கியதுடன் இன்று இதன் இறுதி நாளாகும்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மக்கள் மீது அதிகாரம் செலுத்திய அரசியல் யுகம் முடிவுக்கு அனுராதபுரத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் 10 இலங்கைக்கு கொண்டுவர இந்தியாவின் ஒத்துழைப்பை கோரும் ஜனாதிபதி. கல்வர்கள் சொகுசாக வாழ்ந்த காலம் போய் மக்கள் சொகுசாக வாழும் காலம் உருவாகியுள்ளதாக அமைச்சர் ஹாந்தினத்தி தெரிவிப்பு. டெத்வாவினால் அழிவடைந்த மலைநாட்டு ரயில் வீதியின் மற்றும் ஒரு பகுதியும் அங்குரார்ப்பணம். சவுதி ராணுவ முகாம் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல். இலங்கை இந்திய அணிகள் மோதும் ஆசிய மகளிர் கிண்ண இறுதிப் போட்டி இன்று. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த் எஃப்எம் செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது நேற்று தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அதற்குடிப்பதே சீட்டளிப்பு வாரமான 3108 சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 24, 27, 44, 46. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 24, 27, 44, 46. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. நேற்று வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹93,01,960. நேற்று சுப பரிசு பகுதி ₹778,00,000. சுற்றளிப்புக்காக அடுத்து இளம் பச்சை நிற அதுக்கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சுற்றளிப்பு வாரமான 4994 சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி துலாம் வெற்றி இலக்கம் 16, 18, 31, 37. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதுவும் ராசியாக துலாம் ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கம் 16, 18, 31, 37. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை ₹1,76,57,640. அடுத்த சூப்பர் பரிசு பதியாக ₹85,00,000. அடுத்த செட்டலுக்காக ஊதான ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்டுள்ளவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சூப்பர்பால் செட்டலுக்கு வாரமான 3282 செட்டலுக்கு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 2, 25, 50, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்தாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கம் 2, 25, 50, 67. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 6 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹89,46,720. நேற்றைய சுப பரிசு பதி ₹764,00,000. அடுத்த செட்டலுக்காக சம்மன் செல்கிற சூப்பர்பால் அச்சிடப்பட்டுள்ளவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதா செட்டலுப்பு வாரமான 5443 செட்டலுப்புக்கான வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 31, 48, 59, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 31, 48, 59, 67 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சுப பரிசு பதி ₹512,00,000 சுப பரிசு பதி வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹66,76,480. நேற்றைய சுப பரிசு பதி ₹513,00,000. அடுத்த சிட்டலுக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ளவர்களை அடுத்து பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சிட்டலுப்பு வாரமான 2458 சிட்டலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 1 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இதோ 8, 13, 43, 49. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 1 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 8, 13, 43, 49 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,57,95,360. அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதியாக ₹3,622,00,000. அடுத்த சுற்றளிப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுப்ரியதன சம்பத சுற்றளிப்பு வாரமான 1016 சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 9, 0, 4, 8. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 6, 8, 9, 0, 4, 8. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹41,04,840. நேற்றைய சுப பரிசு பதியாக ₹299,00,000. அடுத்த சிட்டலுக்காக கபில நிற சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்டுள்ளவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத சுடலுப்பு வாரமான 490 சுடலுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இது 9, 0, 4, 8. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்தாக W தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 9, 0, 4, 8 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 250,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 65,62,280 ரூபாய். அடுத்த சிற்றிலிப்புக்காக நீல நிற ஜெயசம்பத அச்சிடப்பட்டுள்ளதை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சசிரி சிற்றிலிப்பு வாரமான 112 சிற்றிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 23, 30, 35. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஏதோ. 23, 30, 35. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,27,960 ரூபாய். அடுத்த சுற்றிலிப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ளவர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: நாடு முழுவதும் 102.6
2: சந்தோஷமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இன்று நாள் 9 வரைக்கும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறோம். இன்று நாளும் உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் அப்படின்னு நானும் தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடலாம் கேட்கணுமா இருந்தால் இப்ப நேர்படுத்துங்கள் 0712-7255-0003. அதே போல 0712-7255-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் விலை இணைந்து கொள்ளுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக எட்டியாந்தோட்டிலிருந்து முதல் நேயராக சரோஜினி. வணக்கம். வணக்கம். ரைட், ஓகே. வந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. தொடர்ச்சி நீங்களும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்ற பாடல்களும் விரும்பி கேட்கலாம். இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். ஹலோ திரைப்படத்துக்காக.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வலம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க. பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்க 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை. நேயர்களின் தெருவில்

வசந்த முகமின் இன்றி ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் கார்த்திக். ஒளிக்கும் பாடுவது ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடிய லவ்லி திரைப்படத்துக்காக தேனிசை தென்ற தேவாவின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வெளியில
2: நீங்க
1: பாடல் விரும்பி கேட்க போறீங்க? உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்களை பிறந்திருக்கிறாங்க. கடற்கரை இந்த சந்திரம் நிகழ்ச்சி கேட்டு பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கஜேந்திரன் இருக்கிறாங்க, பசரேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி கவிதா மகள் துளக்ஷி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிது ஒன்று யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு சூப்பரான பாடல் வருது, அழகிய தமிழ் மகன் தெரிவித்து.

0: உங்களுக்காகவும்
1: வசந்தமேவே மறைப்பாடு நினைவதற்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கும் நினைவதற்காகவும் எனக்காகவும்
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு குடும்பக்கு. மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற ரசிகா ரசிகா கேட்டுவாங்க.

0: ரசிகா ரசிகா அப்படின்னு சொல்லி ஸ்டார் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ரகுமாண்ட இசையில ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்திருக்கோம். இந்த பாடல் வந்து எந்த நேரத்துல கேட்டாலும் ஒரு நம்ம மறக்க முடியாத ஒரு பாடல் கூட சொல்லலாம். வெளியானது இப்ப வரைக்குமே எல்லோரோட பிளேலிஸ்டே கூடிய ஒரு சூப்பரான பாடல் இல்லையா. நம்ம பழனி பாபியோட வரிகள் வந்து ஒரு அற்புதமான வரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம பேசுறதுக்காக சரோஜினி முதல்வோ நாங்க இப்ப வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சரோஜினி, எங்க போனீங்க நீங்க முத?
1: லைன் கட் ஆயிடுச்சு மேடம்.
0: லைன் கட் ஆயிடுச்சுங்க, நான் எங்கங்க போனேன் இல்லையா? ஐ திங்க் சரோஜினி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். என்ன விஷயம் இன்னைக்கு, என்ன ஸ்பெஷல் வீட்டுல?
1: விடுமுறை தானே மேடம்.
0: விடுமுறைங்க, சண்டேங்க, அதனாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இல்லையா?
1: ஆ மேடம்.
0: சரி ஓகே, சண்டே ஸ்பெஷல் என்ன வீட்டுல இன்னைக்கு? சொல்லுங்க சரோஜினி, யார் யாருக்காக நீங்க பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: பனாமுத்தை ஆட்டம் விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இன்னைய மகாதேவன், மும்தாஜ் வேதம், அருள்மொழி, ராந்தனி, ராஜலட்சுமி, ஈடன், சண்முகநாதன், அசான், செவான், இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இந்த குடும்பத்துக்கு நன்றி.

0: என்ன அழகு, எத்தனை அழகு! லவ் டுடே திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் பாய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே வந்திருக்கிறோம். எப்ப கேட்டாலும் அப்படியே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பாடல். என்ன அழகு, எத்தனை அழகுன்னு எத்தனை பேர் யார் யாருக்கெல்லாம் பாடினாங்களோ தெரியல. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வசந்தகுமார், வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். சொல்லுங்க, நீங்க யார் யாருக்காக நீங்க பாடல் பாடி இருக்கீங்களா? அப்படி என்ன அழகு, எத்தனை அழகு அப்படிங்களா?
1: அந்த பாடல் என்ன, யாருக்கும் நான் பாடவே இல்லை.
0: பாடி அதெல்லாம் அப்ளிக்க சொல்ல முடியாது சிவானி, புரிஞ்சு
1: போட்டு வாங்குறீங்கண்ணா.
0: சரி ஓகே, அதெல்லாம் அப்படித்தான். இனி வாலிப வயசுலாம் அப்படித்தானே இல்லையா?
1: ஆமா.
0: சரி ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா அட்டகாசமா இருக்கு வசந்தகுமார்.
1: வீட்டுல எல்லாம் நலமா இருக்கிறாங்களா?
0: எல்லோரும் நலம். அங்க எப்படி, இதோ நலமா? சர்க்கரைய போட்டு அந்த மாதிரி விஷயங்கள்
1: நடந்துக்கு
0: சொல்லுங்க. யார் யார் இணைத்துக்கொண்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை ஈடன், அன்பு நண்பன் தலவக்கலை பி கிருஷ்ண பக்தன், வத்தலை ஐயக்கண்ணு, நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, அம்மம்பிட்டியை ராசையா, மும்தாஜ் பேகம், மருள்மொழி, உமாச்சந்திரன் இவர்களுக்காக கேட்போம். மற்றது நீங்கள் தொகுத்து வழங்கும் பாடல் அத்தனை அருமையாக இருக்கின்றது. உங்களுக்கு நன்றியுடன் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இதனை

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் இரவு 7 மணி கடந்து 29 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
3: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
4: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
3: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
3: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோய்கிறது நேரம் 6:36 இந்த வேளை நம்மளோட பேசுறதுக்காக ஹரிஹரன் விதுமொழியிலிருந்து வணக்கம். வணக்கம்
1: என்ன ஒண்ணுமே
0: கொண்டாடல.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் வசீகரா தெரிவித்ததுக்காக.

கொண்டிருக்கிறார் நடிகர் கார்த்திக். இந்த பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் லங்கா மீடியா தொகுத்து வரும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். அதைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

the day. Star of the day. நம்பிக்கையின் நேரம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூர் முதலாம் அதிகாரம் 7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, மீண்டும் உங்களை ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க,

0: வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். சில வருடங்களுக்கு முன்பு ரகு தன்னுடைய வீட்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் எப்படி இருந்தான் என்பதை முதலில் பார்ப்போம். அப்பா, அப்பா,
1: சொல்லு ரகு.
0: அப்பா, இன்னும் குளிச்சிட்டு இருக்கீங்களா? லேட் ஆயிடுச்சு இல்லையா? 8 மணிக்கு சர்ச், நீங்க இன்னும் குளிச்சிட்டு இருக்கீங்க. உங்களால எனக்கும் லேட் ஆகுது.
1: இரு இரு ரகு, இதோ சீக்கிரமே ரெடி ஆகி வந்துடுறேன்.
0: அப்பா, எனக்கு இன்னைக்கு சர்ச்சில் சண்டே ஸ்கூல் இருக்குப்பா, அதுக்கும் போவருக்கு. நீங்க லேட் பண்றதால எனக்கு நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணிடுவேன். சீக்கிரம் வாங்க.
1: வந்துட்டேன். என் மகனுக்கு சர்ச்சுக்கு போறதுல இருக்கிற ஆர்வத்தை நினைக்கும் போது அடடா அடடா. இதோ அப்பா 2 நிமிஷத்துல டக்குன்னு தயாராயிடுறேன்.
0: இதே ரகு சில வருடம் கழித்து.
1: ரகு ரகு ரகு எழும்புப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? என்ன எலும்பு? அப்பா, எனக்கு நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கேம் விளையாடிட்டு இருந்தேன் ஆன்லைனில், அதனால ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்குப்பா.
2: உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ராத்திரி நேரங்களில் இப்படி கண்ணு முழிச்சு கேம் விளையாடிட்டு இருக்க வேணான்னு. இப்போ பாரு, ஞாயிற்றுக்கிழமை அதுமா சர்ச் போறதுக்கு தடையா இருக்கா இல்லையா?
1: சரி சரிப்பா, நீங்க வேற ஆரம்பிக்காதீங்க, நான் ஏதோ வரேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் தாங்க, நான் வந்துடுறேன்.
2: இப்பவே டைம் ஆயிடுச்சு, இதுல இன்னும் 15 நிமிஷம் கேக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம்.
1: எனக்கும் லேட் ஆகுது. ஒன்னால முன்னெல்லாம் நான் லேட் ஆகுதுன்னு என்ன திட்டே இருக்கிறவன் இப்ப நல்லா தூங்குறான்.
0: இன்னும் சில மாதங்கள் கழித்தது. அப்பா, அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா.
1: என்னப்பா, காலையிலேயே எழும்பிட்ட? இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீ சர்ச்சுக்கு போக ரெடி ஆயிட்டியா? பணம் எல்லாம் கேட்குற எதுக்கு?
0: இல்லப்பா, இன்னைக்கு நான் சர்ச் வரல, இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போலான் இருக்கேன்.
1: என்னது அப்படி? என்ன இன்னைக்கு உனக்கு முக்கியமான ட்ரிப்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நீ சர்ச்சுக்கு போக தவறுனதே இல்லை. இப்பெல்லாம் என்ன நீ சர்ச்சுக்கு லேட்டா வர்ற? இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போறேன்னு சொல்ற. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை.
0: அப்பா, இப்ப உங்களுக்கு பணம் தர முடியுமா முடியாதா? உங்களுக்கு தர முடியலன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. தேவையில்லாம இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன்.
1: ஓஹோ, அப்படி ஆயிடுச்சா? ஓ இஷ்டம், நான் பணம் தர மாட்டேன், நீ ஏதாவது பண்ணிக்க.
0: நண்பர்களோடு ஒரு சுற்றுலா பயணம் செல்கிறான் ரகு. போன இடத்தில் அவர்கள் ஒரு விபத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். பெரிய காயங்களோடு உயிர் தப்பி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறான் ரகு.
1: உனக்கு என்ன பாச்சு? கண்ணை முழிச்சு அப்பாவை பாரு. வேணா வேணான்னு சொன்னே. நீ போற பாதை தப்பா இருக்கு, இப்படி பண்ணாதன்னு எவ்வளவோ சொன்ன. என் புத்திமதிகளை கேட்காம உன்னோட இஷ்டத்துக்கு இப்படி போய், இப்படி தலையிலையும் கையிலையும் காலையும் பலத்த காயங்களோட வந்து இருக்கிறியே, உன்னை பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா?
0: சில நாட்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ரகுவுக்கு சுயநினைவு திரும்புகிறது. அன்று அப்பா தவறாமல் ஆலயத்துக்கு சென்று விட்டு மகனை பார்க்க வைத்தியசாலைக்கு வருகிறார்.
1: ரகு ரகு, டாக்டர் சொன்னாங்க நீ கண்ணு முழிச்சிட்டேன்னு. இப்ப உனக்கு எப்படி இருக்கு?
0: அப்பா, இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
3: உடம்புல உள்ள வலி குறைஞ்சிருச்சு, ஆனா மனசுல வேதனை ரொம்ப அதிகமா இருக்குப்பா. எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப அருவறுப்பா இருக்குப்பா. உங்க சொல் பேச்சு கேட்கல, நீங்க சொன்ன புத்திமதிகளை நான் மதிக்கல. ஆண்டவருக்கு நேரத்தை காலத்தை ஒதுக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவிலகி போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் தான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இந்த விபத்துல

ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெபத் தேவைகள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கான ஜெபத் தேவையை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவினூடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெபத் தேவை வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621 0722456621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹூப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் என்பதே. அதற்கான சரியான பதில் 14 தலைமுறைகள். இந்த பதிலை மத்திய முதலாம் அதிகாரம் 17 வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதில் அனுப்பியிருந்தார்கள் கத்ரினா மோகா

ஜூலினி ஆகியோர் நைன்ஸ் அடிவிஷன் மஸ்கெலியா, ரஜினி ரெபேகா பாண்டிருப்பு, திருமதி ஆர் தியாகராஜ் அடிகோயா, பி ஆர் ரோனன் எட்லி நாவலப்பிட்டி, துரை ராஜா, இந்திரா, ரிஷான், சிமியோன், திவ்யா, அபி ஆகியோர் கடவுளை, ஜி அருள் மேரி, மோகா அப்ப டிவிசன் மஸ்கெலியா, எம் கிரேசன் போராகஸ், எல் எஸ் ஷெனோன் டெரிக், எல் எஸ் ஷெனோன் டெரிஷ், எல் எஸ் ஷெனோன் டெஃப்னி ஆகியோர் நாவலப்பிட்டி, ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, எம் பி மூர்த்தி இனிவத்தேனியிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புதிய ஏற்பாடு எந்த மூல பாஷையிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது? மீண்டும் அந்த கேள்வி. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புதிய ஏற்பாடு எந்த மூல பாஷையிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. நல்லது நேரிலே துறை நம்பிக்கை நிரம்பிகள் நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: உங்களை போல நலமா உற்சாகம் இருக்கீங்க. நீங்களும் நலமா இருக்கீங்க.
0: சந்தோஷமா இருக்கிற விஸ்வநாதன், இன்றைய நாள் எப்படி சவாரி எல்லாம் போனச்சு?
1: இன்றைய நாள் சவாரி உற்சாகம் இருக்கு. சிபாரி மரத்தை உற்சாகமா போயிட்டு இருந்தா அப்பந்தோட போயிட்டு இருந்தேன்.
0: அப்படியா? எஃப்எம் கேட்டு இருக்கீங்களா?
1: சிபாரி மரம் வந்தா அப்பந்த உற்சாகம் நம்ம போயிட்டு இருக்கோம்.
0: அப்படியா?
1: ஆ மேடம்,
0: ரொம்ப நன்றி விஸ்வநாதன். இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: இனிதான் மேடம் சாப்பிட்டேன்.
0: இனிமேதான் இல்லையா?
1: மரணம் நன்றி.

0: நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா.
1: பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு.
0: 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக அனுசரணை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி வர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: வாரணம் 1000 திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோகிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 9 மணி வரைக்கும் முடிந்திருக்கலாம். எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சுற்றுமா பேசலாம், பாடல்கள் விரும்பி கேட்கலாம். அழிப்பினை பட்டங்கள் 0312 775 0001 அதே போல 0312 775 111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாசந்தமே முடியும் தேகபூர்வமான மகுநூல் வழியும் இணைந்து கொள்ளுங்க. கமெண்ட்ஸ்ல இப்ப பதிவிடுங்கள். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹேட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர், வணக்கம்.
1: விடுமுறை
0: என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லங்க, இது வந்து கடிக்கேள்வி தானே, கொஞ்சம் யோசிக்கணும். கண்ணீருக்கும் நன்னீருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இங்க க அங்க ந, அவ்வளவுதான் வித்தியாசம்.
1: கண்ணீர், கண்ணீர்.
0: ஆமா, ரைட். ஓகே சுந்தர், யார் யார் எடுத்துக்கிட்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பழமையான வசந்த உறவுகள், கொண்டாட்டத்தில் உறவுகள்.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சி விடுத்து கொடுத்ததுக்கு. நன்றி. இதே போன்ற நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம், அதே போன்ற பாடலும் விரும்பி கேட்கலாம். நான் ஒருத்தட்ட கடி கேட்டேன் அப்படின்றதுக்காக நீங்களும் நினைக்கலாம். நானும் சிவானிக்கிட்டு ஒரு கடி கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா இருந்தா கால் பண்ணுங்க மறக்காம. எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லவே தெரியலன்னு நீங்க சொல்லுங்க. பாடுறது யூத் திரைப்படத்துக்காக.

0: ஜித்தன் திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பாடல் ஒலித்து வருகிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் 8 மணிக்கு கடந்த 34 நிமிடமாய் கொண்டிருக்குது. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். கால் பண்ணுங்க மக்களை. 0312-875-0013 அதே போல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப அவங்களை பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஃபரிதா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க, லைன் கிடைக்கல. திடீர்னு லைன் கிடைச்சதுக்கு எனக்கு சந்தோஷம், தாங்க முடியல. ஃபரிதா, இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம்.
0: அப்படியா? சரி, ஓகே. சண்டே எப்படி போனிச்சு உங்களுக்கு? சந்தோஷமா போனிச்சா?
1: எங்க இந்த விடுமுறைனால வீட்டுல தான் இருக்கிறோம். எங்க போவ?
0: எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல.
1: ஐயோ, எங்க தான் போவ?
0: எங்கங்க போறது? வீட்ல இருக்க வேலையை செய்ய டைம் சரியா இருக்கு இல்லையா? ஓகே ஃபரிதா, சொல்லுங்க யார் யார் நீங்க கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: என்ன பாடல்? நீங்க போன பாடல போடுங்க. எங்கட குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் பசங்க கேட்கும் அனைவருக்கும் நல்ல
0: பாட்டு போடுவோம். பாடல் தேர்வுகள் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மும்தாஜ் மேகம் கொழும்பு 14 வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்பதோடு பாடல் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுஜன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல பகவந்தலாவிலிருந்து நிரோஷினி நிகழ்ச்சி கேட்டுட்டு தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்காக ஏற்பட்ட ஒரு சுரான பாடல். இந்த பாடல் நம்ம எஸ்பி சார் பாடிந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப கேட்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தமிகுமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் கார்த்திக்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரம் 8 மணி கடந்த 48 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சியோடு இறுதி நேயராக வணக்கம்
2: வணக்கம்,
1: சந்தோஷமான இரவு நேர வணக்கம் கிருஷ்ண பக்தன், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கீங்க.
2: நல்ல பாடல்கள் இனிமையா இருந்துச்சு.
1: அப்படியா? அடுத்த பாடல் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் அப்படியே மீட்டி பார்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் அடுத்த தரப்போம்.
2: ஏற்கனவே ஞாபகம் தாங்க இருக்கு.
1: அப்படியா? பாத்துக்காம நாங்க வீட்டுல இருக்கீங்க?
2: இல்ல இல்ல, குழம்புலக்கா.
1: அப்ப ஓகே, வைஃப் கிட்ட தான் தப்பிச்சிட்டீங்க?
2: இல்ல, அவங்க கேட்டுட்டு தாங்க
1: இருப்பாங்க. கேட்டுட்டு தான் இருக்கிறாங்களா? அப்ப ஓகே, வீட்டுக்கு போகும்போது அடி கன்ஃபார்ம்.
2: கட்டாயம்.
1: ரைட், ஓகே. கிருஷ்ண பக்தன் சொல்லுங்க, நீங்க யார் யார் இன்னைக்கு கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க? சின்னைய மகாதேவன் சுமோதரி வகத்தோடு நிகழ்ச்சி கேட்டு வாழ்த்துக்களை அஜித் வந்திருக்கிறாரு. இப்ப நாங்க கேட்க போற பாடல் இது பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான ஒரு பாடல். இந்த இரவு நேரத்துல இந்த பாடல் கேட்கும் போது உங்களுடைய நினைவுகளை மீண்டும் நீங்க மீட்டிங் பார்க்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடல் எனக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பாடல்.

பரணியின் இசையில் பாடலொளி தோய்கிறது. ரைட், ஓகே, தொடர்ந்து மொழிக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சி விடைபெற போறேன். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ரத்னபுரிலிருந்து சுரேஷ் வந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. இதே வேலை எட்டியந்தோட்டிலிருந்து இன்புஜாவும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இவர்களும் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து மொழிக்கவிருக்கும் பாடலோடு நான் நிகழ்ச்சி விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாள் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக கலையத்தில் ஆர்ஜி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்களின் காற்றலின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சொந்தங்களே, குட் நைட்.

0: இதுமான இரவு நேரத்தில் அருமையான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:04 மணம். நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121275001 அல்லது 0121275111. சரி, இன்றைக்கு ஆரம்பத்திலே வணக்கம்.
1: வணக்கம் நந்தானா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி? நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் தம்பி. அப்புறம் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஒண்ணும் இல்ல, வேற தரத்துல இருக்கிறேன்.
0: இப்ப வேடியா இருக்கீங்களோ?
1: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 9:12 நிமிடம். நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு அடுத்து பேசுவதற்காக வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் நந்தகுமார் சார், நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜி பேசுறேன். பேச கிடைச்ச பெரிய சந்தோஷம் சார்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், எனக்கு அப்படிதான். எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: நான் இருக்கேன் சார். எங்க போ சார், நான் கம்பாயில தான் இருக்கிறேன்.
0: சரி, என்ன பண்றீங்க மஜித்?
1: நான் நைட் டூட்ல இருக்கிறேன் சார், உங்களோட பாடலை கேட்டுக்கொண்டு.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: அருமையான பாடல சார், ஏ எம் ராஜா பாடல் சூப்பரா இருக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மஜித்?
1: சார் எனக்கு ஒரு பாட்டு தாங்கண்ணா சார்.
0: என்ன பாட்டு சார்?
1: திருடாதே படத்துல என்ன இருக்கே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சொல்லுவதே, உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவே என்ற பாடல தாங்க சார். இந்த பாடலை கேட்பது சார் தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனார் இருக்கும் தம்பி மொய்டன்காவும், கொழும்பு பயனால் இருக்கும் சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது செல்ல மாலுக்காவும், மாவனல்ல சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், இருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்துறை அருள்மொழிக்காவும், அன்றாபுரம் பஸ் டிரைவர் தம்பி ஃபாரூக் அவர்களையும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம் சார்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்,
0: நன்றி. நீங்கள் மதிப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111க்கு.

0: விஸ்வாசம் வசந்தம்
1: என்பதா
0: நூற்று 2.6 நூற்று

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே நேரம் இரவு 9:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் மனது மறக்காத பழைய பாடல்களோடு நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரிஷாட் என்ன பண்றீங்க? சரி, பழைய பாடல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன?
1: நல்ல பாடல், நல்ல பாடல் கொஞ்சம் தெரிய செஞ்சுக்கிறேன்.
0: சரி, ரொம்ப நன்றி. யாரிடம் இருக்காங்களே ரிஷாட்?
1: நான் கேட்கிற பாடலும் தர முடியும்.
0: என்ன பாடல்?
1: பாலூட்டி வளர்த்துக்கிறே பழம் கொடுத்து பார்த்தேன்.
0: இப்ப இந்த பாடலோட சரியா வருமா என்ன? சரி, யாரிடம் இருக்காங்க?
1: நேரத்தில் வசந்த சிங்கி கணத்தின் நேரம் உங்களுக்கு கேட்கறது.
0: சரிங்க, நன்றி.

0: குரலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:38. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன்.
0: சாந்தா? சாந்தா தானே?
1: ஓம் அண்ணா.
0: சொல்லுங்க சாந்தா, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
1: நன்றி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: மனது பறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம் சார்.
0: ஆட்டோ வெட்டிட்டீங்களா?
1: ஆட்டோ வெயிட்ல சார்.
0: நல்லா இருக்கீங்களா ஆட்டோ விஸ்வநாதன்?
1: உங்களை போல் நலமா உற்சாகமே பாடல் தர அள்ளி வளையம் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்
0: சார். சரி, பாட்டெல்லாம் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு?
1: ஆமா சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க விஸ்வநாதன்?
1: பாலகேஷ் சார், அம்மா மனமணி, அப்பா துரசாமி, வானொல்மிக அருள்மொழி, முந்தா சேதம், ஓயதன், ஈடன், மர்சுக், சின்னய மகாதேவன், கிரிஜாமா, மாவனல மூர்த்தி, இமான வெள்ளையா, சோமசீல், தயாலு, உமாச்சந்திரன், கிருஷ்ண பக்தன், அட்டு உமாச்சந்திரன், புகந்தா தாரண்மா, சர்ஜன்முகம், சண்முகநாதன், மற்றும் அன்பான அறிப்பால் உங்களுக்கு பாலகேஷ் சார்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கணும் பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் இனிவெளியில் இருந்து ரவி சாந்தா நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். எங்களையும் இணைத்து ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் நெஞ்சில் நின்றவையோடு நாங்களும் அல்தமுள்ளியில் இருந்து சிவசண்முகநாதன் சர்மா அவர்களும் பவானி ஐயர் வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? திருச்செல்வம் வந்திருக்காங்க, பசை ஒரு ரிலீசஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதூர் பட்டுத்திட்டிலிருந்து வடிவேல் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர், இனிமையான மனது மறக்காத பழைய பாடலோடு நான் இணைந்திருக்கேன், எனக்கும் ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழிக்கான் வந்திருக்க, இனிய இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்துவிலிருந்து அக்கரைப்பத்து அப்துல் காதர் வந்திருக்கார், நெஞ்சின்ற நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ள இன்னும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோகரன் வந்திருக்க, இனிமையான இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியா வந்து இரவு வணக்கம், அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சிறப்புத்துவிலிருந்து பாடகர் சியா அவர்கள் வந்திருக்காங்க. திவான் வந்திருக்காங்க, எப்படி இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள். பழங்குடையிலிருந்து குமாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சகா, நலமாக இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் லண்டனில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்வானில் இருந்து சகுந்தலாதேவி நிர்மலாதேவி சகோதரிகள் வந்திருக்காங்க, எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாடலை தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே கே எஸ்ல உள்ள கண்ணனுக்காகவும் இந்த பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் வத்திரைகளில் இருந்து யுவராணி வந்திருக்காங்க. அதுபோல் ஹெரல் சந்திரா வந்து நம்பிக்கை கிராமத்திலிருந்து, எப்படி இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள், எனக்கு முன்னது ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவது கேன் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நல்ல சுகம். நாங்கள் ஊர்காவட்டை தம்பாடியிலிருந்து பஞ்சலிங்கம்.
0: பஞ்சலிங்கம், எப்படி இருக்கிறீங்க பஞ்சலிங்கம்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: என்ன பண்றீங்க பஞ்சலிங்கம்?
1: நான் தற்போது கடத்தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன்.
0: பஞ்சலிங்கத்துக்கு பழைய பாடல் எல்லாம் பிடிக்கும் என்ன?
1: ஐயோ, நான் ஒரு மக்கள் திலகத்தின் தீவிர ரசிகர்.
0: அப்படியோ?
1: ஓமம்.
0: சரி,
1: ஆனா செவிகளுக்கு இதமான நல்ல இனிமையான பழைய பாடல் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பஞ்சலிங்கம்?
1: எனது நண்பர்களுக்காகவும் மற்றும் எனது குடும்பத்தினருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, நன்றி.

0: நேரம் 10:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் பனாவத்தையில் இருந்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் புஷ்பராணி.
1: சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கிறீங்க சரோஜினி?
1: நல்ல சுகமா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை? என்ன பண்றீங்க சரோஜினி?
1: பாட்டு
0: கேக்க
1: சோமசரி, சின்னையா மகாதேவன், மும்தாஜ் வேதம், அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, கோப்பூர் கொச்சிக்கடை ஈடன், சண்முகநாதன், மாணிப்பாய் குளரத்தினம் ஐயா, இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரிம்மா, நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775 001 அல்லது 0112-775-111.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:30. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-001 அல்லது 0112-725-111. சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் நந்தா சார்.
0: வணக்கம் ரஷீனா.
1: ஓ, நான் சீனா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நீங்க இருக்க போக்குல நலத்துக்கு என்ன குறை?
1: அதுதான் வழங்குதே எல்லாம்.
0: சரி, பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நன்றா பிடிச்சிருக்கிற அண்ணா.
0: சரி,
1: ஒரு பாடத்தாங்க அண்ணா.
0: என்ன பாட்டு?
1: கொடுத்ததெல்லாம் கொடுப்பார், அவர் யாருக்கா அவர் கொடுப்பார், ஒரு பெருக்கா கொடுப்பார், இல்லை ஊருக்காக கொடுப்பார். அந்த மாதிரி தாங்கண்ணா.
0: ஊரு கொடுத்து என்ன பண்ணா? எங்களுக்கு கொடுக்கணும் என்ன?
1: ஆமாண்ணா, ஏன் ஊருக்காக கொடுப்பாரு இல்லையலண்ணா?
0: யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: என்னோட கணவர் அன்பரு, மகன் கலாபு, நீங்க அட்டானி, ரோஷ்னா, அவானிய, வசந்த மேப்பம் கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்காகவும், பூனசேனாக்காகவும், நந்தா சேர்க்காகவும்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி.

பொன்னியின் சுவாசம் வசந்தம் FM 102.6 102.8.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 10:40. இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
1: ஆட்டுப்பட்டி
0: பாரு. எப்படி இருக்கிறீங்க? ஆட்டுப்பட்டி பாருக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை பாரு?
1: பாட்டு
0: பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பாரு? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாரு?
1: மனைவி அனுபா, ரம்சீன், ஷிபான், இப்ரால், இக்பால், மின்சாத் பேகம், கம்சூர் மாரிபாத், ஆமினா, உமர், ரிஸ்வான், ரியாஸ், அனைவருக்காக உங்களுக்காகவும்
0: என்ன பாட்டு சார்?
1: வேட்டையாடி விளையாடி அரசகட்டளை.
0: போற நேரமா இந்த பாட்டு என்ன? சரியா. நன்றி. நீங்களும் 0712 7125 0012 7125 1 1 1 க்கு

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே பின் நேரம் 10:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் கட்டபுரஜானந்த் ஹெட்வின் சார் கலைக்கிறேன்.
0: யாரு?
1: ஹெட்வின் சார், ஹெட்வின் கலைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சோமாக சார்.
0: என்ன பண்றீங்க?
1: நான் டீச் பண்றேன் சார்.
0: ஓ, இப்ப பாட்டு கேக்குறீங்க என்ன?
1: பாட்டு
0: கேட்கலாம். பாடலை தர முயற்சிக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி.

0: கலை கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்கே வாழ்கே.
1: அக்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காற்றில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

சமயம் இதை விட்டு விடாதே, நாளும் தெரிந்த நீ அழுவ விடாதே. என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காபி இது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ள.

கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டானே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டு.

நெஞ்சு முண்டு நேர் முண்டு ஓடு ராஜா. நேரம் 11:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். ஸோ அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல், இன்னும் ஒரு நேர் வணக்கம்.

0: தெளிவில்லாம இருக்கே. சரி, இன்னொரு நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆறுமுகம், எப்படி இருக்கீங்களா ஆறுமுகம்?
1: என்னங்க நேற்றும் போட்டு எங்களை கொடுத்து இன்றைக்கும் போட்டீங்க
0: சார்? சரி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சந்தோஷம் சார். நல்ல பாட்டுகள் தொடர்ந்து கேட்கிற 12 மணிக்கு உங்களை பாட்டு தான் கேட்கிறேன்.
0: பாட்டெல்லாம் முடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: எல்லா பாட்டும் எங்களை பாட்டு தானே சார்.
0: எங்கட பாட்டு இல்ல, உங்களோட பாட்டு. நான் அனிருத் பாட்டு.
1: எதுக்கு பாட்டு வந்துட்டாருங்களா சார்?
0: என்ன பாட்டு சார்?
1: நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 11:14 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம். வணக்கம் முன்தாஜ் பேகம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: இப்பதான் சாப்பிடல. நீங்க?
0: நாங்க இனிமேதான். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றேன்? பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: பாடலாம் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பேகம்?
1: எனக்கு ஒரு பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தர்மம் தலை காக்கும்.
0: ஓ, இன்னும் தர்மம் செய்யவே இல்லையா? அப்புறம் தலை காக்கும். யாருக்காவது தர்மம் செஞ்சீங்களா?
1: நிறைய செஞ்சிருக்கோம்.
0: நோம்பு பெருநாள் வந்து எங்களுக்கு நோம்பு பெருநாள் வந்து எங்களுக்கு ஒரு பிரிணியாவது கூட கேள்வியே. சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாட எனக்காகவும் அன்புக்கானவர்கள் செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் சித்தியாஸ்மா ஜெமிலா அருமா பார்த்தா பாத்மா ரவி ரஹ்மா மருது பார்க்கு வைத்து சின்னையா மகாதா ஆட்டோஸ் வசந்தகுமார் ஈடன் சரோஜ் அப்துல் நாசி மோகன் அப்துல் மஜி குடும்பத்தை வசனை கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

பார்த்தானே நாட்டு மக்களிலே, கடனாளம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவ கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க.

என்ன வெக்கம் என்ன காதல் கேட்பதிலே.

0: நேரம் 11:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்றுவே நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் அவிசாவலை பெண்டு ஸ்டேட் குமார் தங்கதுரை பேசுறேன்.
0: குமார் தங்கதுரை அந்த பக்கத்திலிருந்து பாலசாமி குடும்பத்தோட வர்றார், தெரியுமா? அவர
1: யாரு
0: தெரியாது என்ன? சரி, தங்கதுரை என்ன பண்ற? தங்கதுரை என்ன பண்றீங்க?
1: அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன். இப்ப
0: பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்ல பாடல்கள், தத்துவ பாடல்கள்.
0: என்னோட சேர்ந்து
1: பாடல் கேட்க மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகள் இருக்காங்க. இருந்தாலும் இப்ப பெண்டு தோட்டத்துல நிறைய பேர் வசந்தம் கேக்குறாங்க.
0: ஓ, அப்படியே, ரொம்ப சந்தோஷம்.
1: அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்க பேரையும் சொல்லுங்க அப்படின்ட்டு
0: சொல்லுங்களேன்.
1: அந்த அடிப்படையில சௌமியபுரத்தை சேர்ந்த சாந்தி அக்கா குடும்பம், கண்ணம்மா அக்கா குடும்பம், சந்திரமதி அக்கா குடும்பம், டயஸ் செல்வி சத்திவேல் யோகா குடும்பம், அதே மாதிரி காங்கோஸ் பிரிவு எடுத்துக்கிட்டா வி எஸ் சிவகுமார் குடும்பம், போல் குடும்பம், இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க உங்க பேரையே சொல்றீங்க, எங்களையும் சொல்லுங்க அப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. நேர்காலத்தையும் கூட
0: சொல்லிட்டீங்க தானே? என்ன?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி.

இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி

0: எப்படி சொல்றது என்ன ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கு. சில நேரம் 11:41 இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எனது அனுபவம் நீண்ட காலம் வாழ்ந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து எந்தவித குறையின்றி நோயினோடு வாழ்ந்து வசந்தம் அவை போல பயணிக்க வேண்டும் என்று நான் மனம் குரலை வேண்டிக் கொண்டு எனது அன்பும் நந்தாவுக்கு நல்வாழ்த்துக்களும் எனது ஆசையும்.
0: நன்றி. வணக்கம் அப்பா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமாயக்குறமா? நீங்கள்
0: நல்லா இருக்க அப்பா? நீங்க இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறைப்பா?
1: பாட்டு கேக்க தலையில லண்டர் வகைக்கு 3 பேரன் பேச்சினார் மற்றும் மாணிக்கா வகைக்கு 3 பேரன் பேச்சினார்களுக்காக மகன் மற்றும் எனது அன்பு மகனும் வசந்தம் நண்பாவுக்காகவும் மற்றும் சின்னையா பாருங்க மாணிப்பாய் கையுக்களை நீலா அக்காவுக்காகவும் மிச்சமான் மாணிப்பாய் ஏற்கனவே சௌகரியமாய் கலந்திருந்த குடும்பத்துக்கும் மிச்சமான் வசந்தங்களுக்கும் உங்களோட இதற்கிடையே ரொம்ப சந்தோஷம்.
0: சந்தோஷம் ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யாரு?
1: சத்யகுமார்.
0: சத்யகுமார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பண்றீங்க?
1: மற்றும்
0: மற்றும் வசன கேட்கும் மாணவர்களாகவும் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி அண்ணா.

உதகினில் இருக்கு ஆயிரம் அழுக்கு, அதனை கழுவுங்கள். மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான்.

0: மகனுக்கும் வெட்கமில்லை.
1: அப்பன் கதை மகனுக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கமில்லை, ஊருக்கே வெட்கமில்லை. நேரம் 11:53 நிமிடம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் யார்? வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். அனுராதபுர பாரூக். அப்படியா?
2: அப்படிதான்.
1: எப்படி இருக்கீங்க பாரூக்?
2: மகன் நஜிப்பா நசீகா பேரன் சாய் பேச்சு சச்சுல் யானா அம்பாத்தோட்டம் ஜெமிலா சுலைமான் மர்சூ கொழும்பு மஜீதும் மும்தாஜ் பேகம் மாத்தலை இம்தியாஸ் சேருக்கும் அரமநகர் பரிடாவுக்கும் கல்குமோ ஜின்னாவுக்கும் உங்களுக்கும் வசந்தைக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு பாட்டு போடுங்களேன்.
1: சரி,
2: கடைசி நேரம்.
1: நன்றி
2: நன்றி நன்றி.
1: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்து நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்லும் நான், உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் இருக்கிறேன்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

எஃப்எம் 102.6 102.8 கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம்.

சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். 102.6 102.8 www.vasthamfm.lk என்ற இணையதள முகவரியுடாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு படியல் நிகழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு, 2 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு

அந்த தடைகளை பார்த்து நின்று விடாமல் இதையும் கடந்து போகலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு முன்னேறுவதுதான் வாழ்க்கை. ரைட், ஓகே. இன்றைய நாள் வந்து இன்னொரு சிறப்பான ஒரு விடயம் இருக்குது இல்லையா. இன்று விநாயகர் சதுர்த்தி. தடைகளிலும் தடைகளை நீக்கி நல்ல தொடக்கங்களுக்கு துணையாக இருப்பவர் தான் நம்ம விநாயகர் என்று எல்லோருமே நம்புவோம் இல்லையா. ரைட், ஓகே. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளையும் இந்த வாரத்தையும் ஆரம்பிப்போம். நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் விநாயகர் வந்து அருள் துணையாக இருக்கட்டும். இந்த வாரம் நாம் நினைத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களையும் நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை படுத்துங்கள். 0312 775 0031 அதே போல 0312 775 111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் சாமுராய் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் ஒழிக்க காத்திருக்குது. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடத்திலிருந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

வசந்த காட்சியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 15 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நேர்கள் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட வண்ணமாவே இருக்கிறாங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா கிரியில இருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு இன்று என்ன நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ராஜலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட மிக்க இதேவேளை பெரிய கல்லார் உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுக்கிழந்த சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. தனசுவலம் பூமிக்க சின்ன தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிஷரன் நிஷான பிரபா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகசுந்தரம் ரமணி டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சக்கலிங்கம் முத்துக்குமார் அருள்மொழி சின்னையா மகாதேவன் எம் எஸ் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா மற்றும் யட்டேந்திரி சிவாஜி செல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெஹிவலையில இருந்து ஹலிமா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு இதேவேளை அவனாசி வாய் ஜெயந்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய 52வது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கும் அவனாசி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அப்பா முத்துலிங்கம் மனைவி வைஜெயந்தி மாலா மகன் துஷாந்தன் அஷான் மற்றும் ஜிதுர்ஷன் உற்ற உறவினர் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகதி தின வாழ்த்துக்களை வசந்த மிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மெஸ்கலியா லக்ஷபானை சேர்ந்த டிலக்ஷ நேற்றைய தினம் தன்னுடைய அகதி தினத்தை கொண்டாடினாராம். அவரை வாழ்த்துவதாக அம்மா கௌரி டி கே தினேஷ் அஸ்வினி மற்றும் குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசனமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு மஸ்கிலியால இருந்து டி கே தினேஷ். இதே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சுபா யோகா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எட்டியனுடன் எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமரன் கண்டியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி அதே போல எட்டியந்துரை சிவாஜி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தினியில் ராசையா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அன்பு மனைவி பத்மினி மகள் வசந்தி மற்றும் தினு தசன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு போனாங்கள் இந்த மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. உமாச்சந்தன் வந்திருக்கிறாங்க. இங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. பாராயஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இன்னும் கூட அத்தனை உறவுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

ராஜ்குமாரின் இசையில் மானஸ்தன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 27 நிமிடமாகும். இந்த வரை நிகழ்ச்சி ஓடி நின்றிருப்பதாக கடவுள் இந்த விமலா தேவி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் இன்றைய நல்லபட சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. டெல்தோடு இருந்த ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்லபட சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதோடு முனராங்கலை தனலட்சுமி நீர்கொழும்பு சீம்குமார் கிரலப்பன ஜெய்சுராஜ் குடும்பத்தினர் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பனாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. நாங்களும் இடையில் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். பீர்வல் இருந்து ஷமுத் மாவத்தை நசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர் இருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கலைச்செல்வி மீதூன் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கந்த கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஷாலினி திகைவிழந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுரேஷ் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லிந்துலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு அக்கறை பற்று பொப்டிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பொத்திலிருந்து ஜமாலுதீன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலா கார்த்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலைந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விளான்களிலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை மருதமுனை எச்எல் நஜிமுத்தீன் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை உறவுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல்.